0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: அடே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்கு போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: எழுவதற்கே வீழ்ச்சி, வெல்வதற்கே தோல்வி. இன்னைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் ஒவ்வொரு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம ஜெபிக்கணும், நம்ம முன்னேறணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த வெற்றி பாதையில் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், அது என்னென்னா தோல்வி. அதை கடந்து தான் நம்ம போய் ஆகணும். நம்ம கீழே விழுந்துட்டோம்னா ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னு தெரியுமா? வீழ்ச்சி அப்படிங்கிறது முடிவு கிடையாது, எழுவதற்கான ஒரு வாய்ப்பு. ஓ, நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம், அடுத்த தடவை முயற்சி பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அது மூலமா திரும்ப நம்ம எழுந்து நடக்க ஆரம்பிப்போம். எழுந்து நடக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி நம்ம போய்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே சூரியன் பிரைட் ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு, நான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு மாதிரி பார்க்கலாம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது? இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை கொஞ்சம் வானம் மேகமூட்டத்தோட தான் மாறப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நான்மணி கடிகை எனும் நூலை எழுதியவர் யார்? நான்மணி கடிகை எனும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவாக் பிரதர்ஸோடைய மதுரமல்லி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற

0: எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மாம்பழ குளிர்பானங்களில் 25% மாம்பழக்கூழ் கட்டாயம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மாம்பழக்கூழ் தயாரிப்புக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய தோத்தாபுரி மாம்பழத்துடைய விலை இப்போ கடுமையாக சரிவடைஞ்சிருக்கிறதா வந்துட்டு விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து மத்திய அரசு தொகை சுகாதார நிறுவனங்கள் காரணங்களை வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ICAR அப்படிங்கிற தலைமையில் வந்துட்டு குழு வந்து அவனு அமைச்சிருக்காங்க. இந்த குழு தோத்தாபுரி மாம்பழத்துடைய விலை குறைவு குறித்து ஆந்திரா தமிழகம் கர்நாடகாவில் ஆய்வு செய்து அறிக்கையை வந்துட்டு மத்திய வேளாண் அமைச்சர் அவர்கள்கிட்ட வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நிபுணர் குழு பரிந்துரையின்படி மாம்பழ பானங்களில் வந்துட்டு 22 முதல் 25% அல்லது அதற்கு மேற்பட்ட மாம்பழக்கூழ் இருப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 14 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 30 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 45 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 45 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 34 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 70 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், பூஷவரை 80 ரூபாய், கேரட் 80 ரூபாய், மாங்காய் 20 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் அதாவது புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 45 ரூபாய், ரஸ்தாளி 55 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாயிலேருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை யார் சொன்னது அப்படின்னா, ஜலகண்டாபுரம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த காய்கறிகள் வாங்குறதுக்காக சந்தைக்கெலாம் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்திக்கலையா?
4: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு.
3: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்டு?
4: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
3: ஏன்
4: தெரியலையே? ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை.
5: உங்களுக்கு அறிவோ அறிவு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: நம்ம சேலத்தில் இன்னைக்கு அதுக்கப்புறமா நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது பார்த்தினா ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. இன்றைக்கி நம்மளோட சேலத்தில் கேஆர் தோப்பூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மலையனூர், களர்பட்டி, கேஆர் தோப்பூர், குயவனூர்

மோகன் நகர், மாரமங்கலத்துப்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி, அழகு சமுத்திரம், கரியாம்பட்டி, திசவிளக்கு, கோணக்காப்பாடி, சிம்மன் கூடல், கற்கல்வாடி, தோளூர், மாட்டையாம்பட்டி, காரைச்சாவடி, பாகல்பட்டி, கிருஷ்ணம்புதூர், இரும்பாலை, ஓம்சக்தி நகர், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவூர் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிறதுனால தேவூர், அரசிராமணி, அரியாங்காடு, பெரமச்சிப்பாளையம், வெள்ளாளப்பாளையம், ஒடச்சக்கரை, கைகோல்பாளையம், மயிலம்பட்டி, அம்மாபாளையம், மாமரத்துக்காடு, வற்றாம்பாளையம், செட்டிப்பட்டி, குள்ளம்பட்டி, காணியாளம்பட்டி, புல்லாக்கவுண்டம்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட கருக்குப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தீங்கனாலுமே உங்களோட வேலையுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு 2 நாளுமே வந்துட்டு இந்த சில இடங்கள்லாம் வந்துட்டு மின் தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அடுத்ததாக தில்லிப்போடைய வாண்டட் வாய்ஸ் சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 14 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டுருச்சு. ஆனால் இப்போது இந்த வாரத்தில் 15 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டுருக்குது. வரத்து அதிகமாக இருக்கிறதுனால விலை குறைந்தே காணப்பட்டு வந்துட்டுருக்குது. பண்டிகை விசேஷ நாட்கள் வரதுனால இனி வரக்கூடிய நாட்களில் சிறிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேப்பம் பின்னாக்கு இருக்கு இல்லையா, அது கடந்த வாரத்தில் 35 ரூபாய், இப்போ 32 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வேப்பங்கொட்டையின் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னும், இருப்பினும் பின்னாக்கு விலை சிறிய ஏற்ற இறக்கத்துடனே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நாட்களுக்கு இந்த விலையே தொடரும் அப்படி மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பன்னீர் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் வந்துட்டு கடந்த வாரத்தில் 600 ரூபாய், இப்போ 600 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. உற்பத்தி சீராக இருக்குது, தரத்தை பொறுத்து 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரைக்குமே விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தேவையை பொறுத்தே உற்பத்தி செய்யப்படுவதனால இதே விலை தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது வேப்பம்பூருக்களுடைய அந்த வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போது அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,430 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 107,440 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டுருக்குது. வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாய்க்கு விற்பனையாகிட்டுருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போது 6.80 காசுகளாக விற்பனையாகிட்டுருக்குது அப்படி மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையில் கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வெள்ளியோடைய விலை மட்டும் கடந்த நாட்களை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கடந்த நாட்களில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 235 ரூபாய் அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 10 ரூபாய் அதிகமாகி 245 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு விற்பனையாகிட்டுருக்குது. அதே மாதிரி பார் ஒன்றுக்கு 235,000 ரூபாய் அப்படி மாதிரி இதுக்கு முன்னாடி விற்பனையாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது 245,000 ரூபாய் அப்படி மாதிரி அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்துருக்குது. இப்போ ஸ்கூல் குழந்தைங்களெல்லாம் காலை உணவு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அந்த காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் அவர்களுடைய பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான அரசாணையும் வந்து வெளியிடப்பட்டிருக்குது. முதல்வருடைய காலை உணவு திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படி மாதிரி தமிழக அரசு வந்து மாற்றியிருக்காங்க. மாநகராட்சி, நகராட்சி, ஊரக மற்றும் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய 1545 அரசு துவக்க பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய 1.45 லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவங்களுக்கு காலை உணவு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இதைத் தொடர்ந்து நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு நிதியுதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருந்துச்சு. இந்த திட்டம் வாயிலாக 19.34 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்துட்டு இந்த திட்டத்தை 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு வரைக்குமே செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து விரிவாக்கம் செய்ய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு உத்தரவிட்டிருக்காரு. இதன் மூலமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய 15.14 லட்சம் மாணவர்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் அப்படின்னு. முதல்வருடைய காலை உணவு திட்டம் என அழைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த திட்டம் இனிமே பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் அப்படி மாதிரி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த திட்டத்திற்கு 343 கோடி ரூபாய் செலவிடப்பட இருக்குது அப்படின்னு. நடப்பு 2026-2027 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு 217 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இதுக்கான அரசாணையை சமூக நலத்துறை அவர்கள் வந்துட்டு பிறப்பிச்சிருக்காரு அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 74.59 அடியாகவும் நீரிருப்பு 36.77 TMC இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 42 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து நீங்கள் வந்து மேட்டூர் போகிறீங்க அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு போய் பார்க்கில் மட்டும்தான் விளையாட முடியும், தண்ணியெலாம் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வெறும் 42 கனஅடி, கடந்த 3 நாட்களாகவே இதே அளவில் தான் இருக்குது, வெறும் 42 கனஅடியாக தான் இருக்குது. ஆனால் நீர் திறப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது, இதனால் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே ரொம்ப ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா பிளேசியுடைய தன்னானி நானே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே

நிறைய அப்டேட்ஸுமே வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அதில் இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போகிறேன் அப்படின்னா, சேலம் வழியாக சிறப்பு ரயில்கள் வந்துட்டு இயக்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ சேலம் வழியாக மைசூர் டு கண்ணூர் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்குது. மைசூர் டு கண்ணூர் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் மாதம் 25 நைட்டு 10:30 கிளம்பி மாண்டியா, பெங்களூரு, கிருஷ்ணராஜபுரம், பங்காறுபேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, சொரனூர், திரூர், கோழிக்கோடு, வடக்கரா, தலச்சேரி வழியாக மறுநாள் மதியம் 2 கண்ணூரை அடையும் அப்படின்னும், சேலம் ஜங்ஷனுக்கு ஆகஸ்ட் 26 காலையில் 5-7 ஈரோடுக்கு 6-10 வந்து போகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுமார்க்கத்தில் கண்ணூர் டு பெங்களூரு சிறப்பு ரயில் ஆகஸ்ட் மாதம் 26 சாயங்காலம் 6:25 கிளம்பி சேலம் வழியாக அடுத்த நாள் காலையில் 8:35 பெங்களூரை சென்றடையும் அப்படின்னும், ஈரோடுக்கு காலையில் 2:10 சேலம் ஜங்ஷனுக்கு 3:17 வந்து போகும் அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, சீலநாயக்கன்பட்டி, வின்சென்ட், அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம் ஜங்ஷன், பொன்னம்மா பேட்டை, இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, நான்மணிக்கடிகை எனும் நூலை எழுதியவர் யார், நான்மணிக்கடிகை எனும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்து தான் உங்களுக்காக அசோக் சரவணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்லேன்.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்ட புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு

0: இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்குது. இதனுடைய பாதையில் பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில் பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷில், வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணுறக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலேருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல் பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சம்மனையிலேருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால் அதனால தான் கஞ்சமலைன்னு பேர். கஞ்சம் அப்படின்னு சொன்னால் பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்தில் தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனால தான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேர். அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம். அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: நம்மளால் அந்த சக்கரை பொங்கல் வச்சோம்னாவோ இல்லை ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னாவோ வீட்லேயே கூட இந்த குண்டு வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த வெள்ளத்தோடைய விலை இப்போது அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தாங்க ஒரு அப்டேட் தெரிவிச்சிருக்காங்க. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, சேலம் மார்க்கெட்டில் குண்டு வெள்ளத்தோட

விலை இப்போ மூட்டைக்கு 1650 ரூபாயா அதிகமாக இருக்குது. 10 நாட்களில் 250 ரூபாய் அதிகமாக இருக்கிறதுனால உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சேலம் செவ்வாய்ப்பேட்டையில் செயல்பட்டு வரக்கூடிய வெள்ளம் மார்க்கெட்டில் சுற்று வட்டார பகுதிகளான காமலாபுரம், சிட்டிப்பட்டி, தின்னப்பட்டி, கருப்பூர், ஜலகண்டாபுரம், தாரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலைகளில் தயாரிக்கப்படக்கூடிய குண்டு வெள்ளம் இப்போ விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. உற்பத்தி மற்றும் தேவைக்கேற்ப இங்கே விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. கடந்த ஒரு வாரமாகவே வெள்ளத்துடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்துட்டுருக்குது. 10 நாட்களுக்கு முன்னாடி 1400 ரூபாய்க்கு விற்பனையாகி செய்யப்பட்ட 30 கிலோ மூட்டை நேற்று 1650 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்குது. இது மூலமாக சில்லறை கடைகளில் 57 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட குண்டு வெள்ளம் இப்போ 65 ரூபாய் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நாட்டு சர்க்கரை விலையோடுமே வந்துட்டு 1350 ரூபாயிலிருந்து 1600 ரூபாய்க்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. திடீர் விலை உயர்வு அது உற்பத்தியாளர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது குறித்து வியாபாரிகள் ஒருவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொதுவாக சர்க்கரையுடைய விலையை ஒட்டியே வெள்ளத்துடைய விலையும் நிர்ணயிக்கப்படும். கடந்த ஒரு வாரத்தில் சர்க்கரையுடைய விலை கிலோவுக்கு 10 ரூபாய் அப்படி மாதிரி வந்துட்டு அதிகமான நிலையில் இப்போ வெள்ளத்துடைய விலையுமே அதிகரிச்சிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா பிருந்தா, அவங்க வந்துட்டு பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பிருந்தா. உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரியே எல்லா நாளுமே நம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும், நீங்கள் என்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினைச்சுங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள், ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் அந்த பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியுடன்.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: துணிகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சூரிய மின் உற்பத்தி திறனில் 57 மடங்கு இப்போது அதிகமாக இருக்குது அப்படிமாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நாட்டில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய சூரிய மின் உற்பத்தி திறன் 2014 இருந்த 2.82 GW இருந்து கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நிலவரப்படி 162.15 GW வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படிமாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது 57 மடங்கு வளர்ச்சி அப்படி மாதிரி வந்துட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்த நிறுவுத்திறன் எவ்வளோனா 162.15 GW 2026 ஜூன் மாதம் வரைக்கும். இதில் வந்துட்டு 3வது இடத்துல வந்துட்டு உலகத்திலேயே 3வது இடத்துல நம்முடைய இந்தியா வந்துட்டு இருக்குது. மொத்தமாக 42 GW சூரிய மின் தகடு உற்பத்தி திறன் கொண்ட அந்த தகடுகள் வந்துட்டு பொருத்தப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி ஊக்கு திட்ட முதலீடு வந்துட்டு 73,400 கோடி ரூபாய் அப்படின்னும், சூரிய வீடு திட்டத்தில் பயன்பெறக்கூடியவங்க 47,26,000 வீடுகள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 56 பூங்காக்கள் 14 மாநிலங்களில் இதுக்கான அனுமதி மட்டும் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து தான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஏஐ சேட்பாட் இருக்கு இல்லையா, அந்த சேட்பாட்டுகளுக்கு வந்து அரசு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதை பற்றி தங்களுடைய ஏஐ காதலர்கள் மற்றும் காதலிகள் குறித்து நெட்டிசன்கள் வந்துட்டு இணையதளத்தில் புலம்பியிருக்காங்க. மக்கள் நிஜ உலகத்தில் வாழாமல் உணர்வு ரீதியாக ஏஐ கூட இணைஞ்சிருப்பதும் அடிமையாக இருப்பதும் மனித உறவுகளில் சிக்கலை விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஜ மனிதர்களை விட ஏஐ தங்களை அதிகமாக புரிஞ்சு வச்சிருக்கிறதா, கடைசியாக அது கூட பேசியதை பகிர்ந்து துக்கம் அனுசரித்து வந்துட்டும் வந்துட்டு இருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணி ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, வெற்றிக்கு முக்கியம் புது அறிவா புத்தக அறிவா. வெற்றிக்கு முக்கியம் புது அறிவா புத்தக அறிவா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஏறான நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சூரமங்கலம் மண்டலம் தியாகராஜா பாலிடெக்னிக் கல்லூரியில மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தங்களது சுயவிபரம் பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சியில ஆணையாளர் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. கலந்துகிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சேலம் மாநகராட்சி உட்பட்ட 4 மண்டலங்களைச் சேர்ந்த 60 வார்டுகளை வசிக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தங்களது வீடுகள் தொடர்பான விவரங்களை www.sensecensus.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் கடந்த 17/7/2026 பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. 31/7/2026 வரைக்குமே பதிவு செய்யலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வர 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது ஆகஸ்ட் 1/8/2026 30/8/2026 வரைக்கும் நடைபெற இருக்குது அப்படின்னும், சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 10,05,943 மக்கள் தொகையும் 2,34,624 குடியிருப்புகளும் இருக்குது. முதல் முறையாக டிஜிட்டல் முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வந்ததுனால மாநகராட்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 100% நிறைவு பெற பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக, நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, பெரிய அண்ணன் அவங்க வந்துட்டு வாழப்பாகுதி பகுதியில் வந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே பெரிய அண்ணா. உங்களுக்கு நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களா சூப்பரன் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான், இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னா 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை

வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா புத்தக அறிவா. வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா புத்தக அறிவா அப்படிங்கிறதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070107 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி

0: உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வரதுக்கிறது என்ன அப்படின்னா,
1: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
0: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, நான்மணி கடிகை எனும் நூலை எழுதியவர் யார், நான்மணி கடிகை எனும் நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் விளம்பி நாகனார். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியில இருந்தும், முஸ்தபா அண்ணா கீழக்கரையில இருந்தும், சித்ரா அக்கா அன்னூரில் இருந்தும், ஸ்ரீஜா அக்கா தாத்தக்கா பட்டியில் இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்கள்புரம் இருந்து இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, ஜோஷ்வா, காவியா, தனேஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதில் சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்மளுடைய சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்று நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்த உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடலா வந்துட்டு இருக்குது. நான் இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து நினைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபா நேயர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாகரும் கூட ஜாலியாக பேசிட்டு எல்லாரும் வந்துட்டேன். எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டே விளையாட்ட திறனைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சூப்பரான விளையாட்டு என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி மக்களே, நீங்களும் வந்து வாகை சுடுவால விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணணும். 9787-7107-8 அப்படிங்கிறத நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது வாங்குறேன் கூட ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படின்னா சேர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் விளையாட போகிறோம். அதாவது நான் உங்கள்கிட்ட ஒரு 2 வார்த்தை இல்லைனா 3 வார்த்தை சொல்லி ஆரம்பித்து வைப்பேன். அந்த வார்த்தையை நீங்கள் இன்னும் 2-3 வார்த்தையை போட்டு அந்த வரியை முடித்து வைக்கணும். நான் ஒரு 3 வார்த்தையை சொல்லி ஒரு வரியை ஆரம்பிப்பேன், நீங்கள் அந்த வரியை முடித்து கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கான விளையாட்டை விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் விளையாடணுன்னா 9787-7010-78 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது வாங்குறேன் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேர் காத்துட்ருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துலேருந்து பேசுகிறேங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: சேர்த்து சொல்லுங்க. ஆமா,
1: நான் உங்ககிட்ட ஒரு 2-3 வார்த்தையை சொல்லுவேன், ஆரம்பிச்சு வைப்பேன், நீங்க இன்னும் ஒரு 2-3 வார்த்தையை போட்டு அந்த வரியை முடிச்சு வைக்கணும். நான் காலையில எழுந்துட்டேன். எழுந்து, நான் காலையில எழுந்து,
2: நான் காலையில எழுந்து மூஞ்சி கைக்கெல்லாம் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போட்டேன்.
1: சூப்பர். பஸ்ல போயிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பார்த்தா,
2: பஸ்ல போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா நிறைய கூட்டம் இருந்துச்சு, டிராபிக் ஜாம் ஆனிச்சு, அப்புறம் எப்படியோ கிராஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டேன்.
1: நேத்து சாயந்தரம் சம மழை பெய்யறப்ப,
2: சாயங்காலம் நிறைய மழை பெய்யறப்ப நல்லா நினைஞ்சிட்டேன். நினைஞ்சது உடம்பு கெட்டுருச்சு, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்புல ஊசி போட்டுக்கிட்டேன்.
1: அருமையா சொன்னீங்க. சூப்பர் மாணிக்கம்மன்னா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மாணிக்கம்மன்னா மாணிக்கம்மன் தாங்க, எப்படி டக்கு டக்குன்னு கரெக்டா சொன்னாரு பாத்தீங்களா? சூப்பரா லாணிங்க மாணிக்கம்மன், ரொம்ப நன்றி நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைனியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கரே என்னுடன் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அச்சுவோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த சேர்த்து சொல்லுங்க விளையாட்டை போக போக விளையாடுவோம். அச்சுவோட லை லை லை லை பாட்டு ஆரம்பிச்சிருச்சு, வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற

0: எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தான் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், சேர்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. உங்ககிட்ட நான் ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன், சரிங்களா? அந்த மூணு வார்த்தையை நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு மூணு வார்த்தையை நீங்கள் போட்டு அந்த வரியை முடிக்கணும். உதாரணத்துக்கு, காலையில் நான் எழுந்தப்ப அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் வந்து அந்த வார்த்தையோடு சேர்த்து காலையில் நான் எழுந்தப்ப டக்குன்னு கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு மூணு வார்த்தை சொன்னால் நீங்கள் ஒரு மூணு வார்த்தையை சேர்த்து என்கிட்ட அந்த வரியை முடிச்சு விடணும். இப்போ நம்ம கூட இந்த சேர்த்து சொல்லுங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் சார. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் துரியண்ணா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லாங்க.
1: சூப்பர் சூப்பர் துரியண்ணா. அண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? அது மூணு வருஷம் பார்த்து கூட ஜாயின் பண்ணி சொல்லணும்.
1: ஆமாங்க, விளையாடுவோமா?
2: ம், சொல்லுங்கள்.
1: காலையில் காட்டுக்கு நடந்து போகிறப்ப நேத்து நைட்டு எங்க வீட்டு பக்கம்
2: நாய் போய் புடிச்சிருச்சு.
1: உண்மை சம்பவமா? உண்மை சம்பவத்தை வேற சொல்லி விட்டாரு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுமா நிகழ்ச்சி நினைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதிபாவுடன். பிரதிபா பிரதிபாங்கிறீங்களே, திவா பிரதிபாவோட குரலையே கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, பேசுங்கம்மா.
3: வணக்கம் நேயர்களே.
1: என்ன நிகழ்ச்சி ஆரம்பிச்சு நடுவில் போயிட்டு இருக்கப்போ வணக்கம் சொல்றீங்க?
3: கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
1: சரிங்க பிரதிபா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: தெரியும். நான் சேர்த்தி சொல்லுங்க.
1: சேர்த்தி சொல்லுங்க. இந்த விளையாட்டுல நீங்க விளையாடுன்னு நினைச்சீங்கன்னா கால்
3: பண்ணுங்க, 9787-70-107.8
1: அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கெட்டு வாங்க.

0: கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
4: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
3: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
4: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
3: ஏன் தெரியலையே?
4: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
5: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட இணைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் திவாகர். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம்னா சேர்த்தி சொல்லுங்க. சேர்த்தி சொல்லுங்களோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு மூணு வார்த்தை சொல்லுவோம், நீங்கள் அது கூட மூணு வார்த்தை சேர்த்தி சொல்லணும்.
4: சேர்த்தி சொல்லி அந்த வரியை நீங்கள் வந்து முடிச்சு வைக்கணும். நாங்கள் மூணு வார்த்தை எந்த மூணு வார்த்தை சொல்லி முடிக்கிறோமோ அந்த மூணு வார்த்தையோட நீங்கள் ஒரு மூணு வார்த்தை போட்டு அந்த வரியை முடிக்கணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால்
3: பண்ணுங்க 9787707078. உடனே கால் பண்ணுங்க மறக்காம.
4: இப்போ நம்ம கூட இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
5: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் பேப்பூர் வட்டம் மையம்புதூர்ல இருந்து கலைச்செல்வி. என்னோட ஃபேவரட் திவாகர் அவர்களுக்கும் பிரதீபா அவர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
4: நீங்க காலை வணக்கம் சொல்றதுக்குள்ள காலையே முடிஞ்சு போயிரும் போல அக்கா.
5: காலையில முடிஞ்சு மதியம் வந்துரும்.
4: ஆமா கலைச்செல்வி அக்கா.
5: திவாகர் நீங்க என்னோட ஃபேவரட்.
4: ஆமா ஆமா, நீங்க நம்ம நேயர்கள் எல்லாருமே என்னோட ஃபேவரட் அக்கா. குருவோட படைப்பு.
5: மீனு ஜிலேபி மீன் இனிப்பா இருக்குது.
4: நன்றி நன்றி கலை சில்வியக்கா. அக்கா இன்னும் நம்ம
5: நிகழ்ச்சிக்கு போயிடலாம்.
4: இன்னைக்கு விளையாட்டு என்ன விளையாண்டு இருக்கோம் தெரியுமா அக்கா?
5: எடுத்தனா
4: மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து நம்ம கலை செல்வி அக்கா கால் பண்ணி கலகலன்னு சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.
6: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். Street fights, cricket, PUBG, tea kadam, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம், சேர்த்து சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னா, உங்ககிட்ட ஒரு மூணு வார்த்தை சொல்லப்படும், அந்த மூணு வார்த்தை கூட நீங்க ஒரு மூணு வார்த்தையை போட்டு அந்த வரியை முடிக்கணும். இதுதான் இன்னைக்கான விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீங்க விளையாடணும்னா கால் பண்ணுங்க
1: 9787-70-107
2: அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் திவான், பிரதீபா. சேலம் இருப்பாளையிலிருந்து எழிலரசி. நிலையத்தில் அனைவரும் நலமா, நம் நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் நலமா.
2: எல்லாருமே நல்லா இருக்காங்க எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் திவா.
2: அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
3: இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க மூணு வரிகளை வந்து சொல்வீங்க, அதுல சேர்த்து சொல்லி அதுல முடிச்சு வைக்கணும்.
2: ஆமாக்கா, விளையாடுவோமா? உங்களுக்கான மூணு வார்த்தை. காலையில நான் சமைச்சிட்டு இருக்கப்ப,
3: காலையில நான் சமைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு கேஸ் தீந்து போயிடுது.
2: ஓ, கேஸ் தீந்து தான் போயிடுச்சு. சூப்பர் அக்கா. அடுத்து, என் ஃப்ரெண்ட் நேத்து நைட் கால் பண்ணிருந்தா எடுக்கலாம்னு பார்த்தேன்.
3: என் ஃப்ரெண்ட் நேத்து நைட் கால் பண்ணிருந்தாங்க எடுக்கலாம்னு பார்த்தேன், ஆனால நான் தூங்கிட்டேன்.
2: அதனால எடுக்க முடியலையா?
3: அதனால எடுக்க முடியல, தூங்கிட்டா அதனால எடுக்க முடியல.
2: கடைக்கு போறப்ப,
3: கடைக்கு
2: கடைக்கு போறப்ப,
3: கடைக்கு போறப்ப காய்கறி வாங்குறதுக்கு கூட வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டேன்.
2: அதையும் மறந்துட்டீங்களா? சூப்பர் சூப்பர் இல்ல அக்கா, அருமையா இல்ல? ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றி, பாய் தேவா. பாய்
2: பாய் பாய்
1: பாய்.
2: ஸ்டீல் பிளான்ல இருந்து எழிலக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
2: சேர்த்தி சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கிறோம். சேர்த்தி சொல்லுங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு மூணு வார்த்தையில் கேள்வி கேட்போம், அதில் மூணு வார்த்தை முடிகிற மாதிரி நீங்கள் பூர்த்தி பண்ணணும். அதுதான் இந்த கேமோட ரூல்ஸ்.
1: அதாவது நான் உங்ககிட்ட ஒரு மூணு வார்த்தையை சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தை கூட நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை சேர்த்து அந்த வரியை முடிச்சு கொடுக்கணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: இனிய நற்கலை வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: ஒரு சில இடங்கள்ல லைட்டான மழை.
3: ஓ சரி சரி, சூப்பர், பரவாயில்ல. லைட்டான ஒரு மழை வந்தாலும் சும்மா ஜம்மனு கும்மனு இருந்தா சரி.
1: சரிங்க அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: காலையில
1: எழுந்த உடனே
3: இனிமையான பாடல்கள் கேட்பேன்.
1: நான் நடந்து போயிட்டு இருக்கப்ப எனக்கு முன்னாடி மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடந்திருக்கீங்க. அது வாக்கரனோட உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்கள்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இன்னைக்கு சேர்த்தி சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ தான் விளையாட்டு ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மணி நேரம் போயிடுச்சேப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் இந்த ஒரு மணி நேரத்தில் யாராவது கால் பண்ணி விளையாடணும், கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய நம்பர்
2: 9787707108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி விளையாடுங்க.
1: ஜாலியாக கூட விளையாடலாம். இந்த விளையாட்டில் விளையாடணும்னா நான் சொன்ன நம்பர் பாப்பா சொன்ன நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். அத வேணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம் தெரியுமா?
1: ஆமாங்கண்ணா, அதுதாங்க விளையாடுவோமா?
3: சொல்லுங்க.
1: காலையில காய்கறி வாங்கலாம்னு வெளியே போனேன்.
3: வெளியே
1: போயிட்டு இருக்கிறப்ப
3: அங்க வந்து அங்க வந்துட்டு அந்த நாய கடிச்சு விடாம இருக்கிறதுக்காக தடுப்பு முயற்சியில் ஈடுபட்டேன்.
1: சரிங்கண்ணா. எங்க வீட்டுக்கு எங்க வீட்டு தரையில ஒரு புதையல்
3: ஈடுபட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா.

திருப்பூர்ல இருந்து ஆதவன் கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவான நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் இப்போ உங்களுக்கு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க.

ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட

0: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளோ ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை, இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இதெல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட நினைச்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
2: திவாகர். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் நாங்க ரெண்டு பேரும்.

0: என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள்
1: 9787701078 இந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி விளையாடுங்க.
0: இப்போ இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன், அந்த மூணு வார்த்தை கூட நீங்கள் ஒரு மூணு வார்த்தை சொல்லி அதை சேர்த்து சொல்லி ஒரு வரியாக சொல்லி முடிக்கணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் நமஸ்தே நமோஸ்கா.
1: வணக்கம் அம்மா. வணக்கம்
2: வணக்கம் சாமி, எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஹலோ
1: ஹலோ,
2: எப்படி இருக்கீங்க?
1: இங்க எல்லாரும் நலமா இருக்கும் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
1: ஓகே ஓகே பாட்டி.
0: பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? கேட்டா தெரிஞ்சுக்கிறேன்.
0: கேட்டா தெரிஞ்சுக்கிறீங்களா? ஹலோ
2: சொல்லுங்க சாமி.
0: பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம் தெரியுமா? நீங்க அதை வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த வாக்கியத்தை.
0: ஆமா விளையாடுவோமா?
2: விளையாடலாம் விளையாடலாம்.
0: ஓகே உங்களுக்கு
2: விளையாடுறது உன்னால நான் பட்ட போதும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வந்தது,
0: சொல்லுங்க இதுக்கு மேல.
2: டிவி ஆன் பண்ண நியூஸ் ஓடிட்டு இருந்தது, சரி பாக்கலாம்னு பாத்துட்டு இருந்தேன்.
0: ஓகே பாட்டி, பைப்ப திறந்து பாக்குறேன், தண்ணி வரல. சூப்பர் சூப்பர் பாட்டி, அருமையா ரொம்ப நன்றி பாட்டி.
2: நன்றி
0: தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்மணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி இன்றைக்கி நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவான் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, அது வாக்கர் மற்றும் பிரதிபாவுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கிற அந்த பாட்டு பாட்டை எட்டு வாங்க மக்களை. இன்னும் நம்ம நிறைய நேயர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்திக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்டு?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லை.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டுருக்கேன். என் கூட பிரதீபாவும் உங்களோட பேசிக்கிட்டே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு
4: கேட்டிங்கன்னா, சேர்த்தி சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த சேர்த்தி சொல்லுங்களோட ரூல்ஸ் என்னன்னா, நாங்கள் ஒரு மூணு வார்த்தையில் கேள்வி கேட்போம், நீங்கள் அந்த மூணு வார்த்தையில் முடிகிற மாதிரி ஒரு வரியை முடிக்கணும். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ்.
3: இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி திவாகர் மற்றும் பிரதீபா எங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இன்றைக்கி நாம் இந்த சேர்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டுருக்கோம். இப்போ நம்ம கூட இந்த சேர்த்து சொல்லுங்கள் விளையாட்டை விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடிபட்டியிலிருந்து எம் ராஜேஸ்வரி பேசுகிறேன். தேவையான நினைச்சிற அனைவரும் எப்படி இருக்கீங்க?
3: ராஜேஸ்வரி அக்கா, இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் ரொம்ப நலமாக இருக்கோம். இது நீண்ட நாளைக்கு அப்புறம் பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி.
3: எங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி அக்கா. அக்கா, இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
5: இருக்கோம்னு தெரியுமா? சொல்லுங்களேன்
3: அக்கா. உங்ககிட்ட நான் வந்து ஒரு மூணு வார்த்தை சொல்லுவேன்க்கா, அந்த மூணு வார்த்தை கூட நீங்க ஒரு மூணு வார்த்தை சேர்த்து ஒரு வரியா என்கிட்ட சொல்லணும் அக்கா.
5: சரிங்க, சொல்லுங்க
3: அக்கா. உங்களுக்கான மூணு வார்த்தை, நான் காலையில சமைச்சிட்டு இருக்கப்ப,
5: காலையில சமைச்சிட்டு இருக்கப்ப வெளியே தண்ணி பிடிக்க, தண்ணி டேப்ல தண்ணி வந்தது, தண்ணி பிடிக்க வெளியில போயிட்டு வந்தேன்.
3: சூப்பர் அக்கா. திடீர்னு எங்க வீட்டுக்கு உறவினர்கள்லாம் வந்துட்டாங்க.
5: திடீர்னு வீட்டுக்கு உறவினர்கள் வந்த உடனே உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்று கூப்பிட்டு உட்காந்து தண்ணி கொடுத்து
3: தருமபுரி மாவட்டத்தில இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு
7: கேட்டீங்கன்னா, சேர்த்து சொல்லுங்க, இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட விளையாட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம்.
6: வணக்கம். வணக்கம் பாஸ்கர் அண்ணா.
8: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: சூப்பரா இருக்கிறேன். சொல்லுங்க
6: அண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம சேர்த்து சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தானே
8: விளையாண்டுட்டு
6: இருக்கோம். சரிங்கண்ணா. ஓகே, உங்களுக்கான வாக்கியம் என்னன்னா, நான் பஸ்ல போயிட்டு இருக்கப்ப நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருந்தேன். அப்ப பாத்தீங்கன்னா
8: யாரு
6: சூப்பர் ஸ்டார்? சூப்பர் சூப்பர் அண்ணா. அருமை பாஸ்கர் அண்ணா, அருமையா இருக்கு. நன்றி அண்ணா.
8: நன்றி
6: நன்றி. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா. சூப்பர் ஸ்டார் கூட டீ குடிச்சிங்கன்னா அப்படியே எண்ணியும் கொடுங்க, நானும் வந்து ஒரு கப் குடிச்சிட்டு போறேன். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. நானும் பிரதிபாவும் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு
2: இருந்தோம், சேர்த்தி சொல்லுங்க அப்படின்ற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம்னா,
1: இந்த சேர்த்தி சொல்லுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, உங்ககிட்ட நாங்கள் மூணு வார்த்தையை சொல்லுவோம், அந்த மூணு வார்த்தை கூட இன்னொரு மூணு வார்த்தையை சேர்த்து ஒரு வாக்கியமாக சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாண்டோம். இந்த விளையாட்டில் நிறைய நேயர்கள் கால் பண்ணி ரொம்பவே சூப்பராக உற்சாகமாக விளையாண்டீங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இதோட நிகழ்ச்சியிலேருந்து நாங்களும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வாகை சுடுவா நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நாங்கள் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: நன்றி மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப புழுங்கல் அரிசி சமைக்கிறப்ப என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்கள் வந்து ஏன் வந்து பழைய அரிசியை விரும்புறாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரிசிய தண்ணியில நம்ம வேக வைக்கிறப்ப ரெண்டு முக்கியமான செயல்முறைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெலட்டினேஷன், இதுல மாவு சத்து தண்ணீரை உறிஞ்சி பெருசாக்குது. இதனால சோறு மென்மையாவும் பசபசப்பாகவும் ஆகுது. புது அரிசியில இது அதிகமா நடக்குது. ரெண்டாவது லீச்சிங், இதுல சில மாவு சத்து மூலக்கூறுகள் அரிசி மணியிலிருந்து தண்ணீர்ல கரைஞ்சி வெளியேறுது. இதனால சோறு குலைவா வளவளப்பாவும் ஆகுது. பழைய புழுங்கல் அரிசியில உருவாகக்கூடிய இறுக்கமான கட்டமைப்பு இந்த ரெண்டு செயல்முறைகளையும் ஓரளவு கட்டுப்படுத்தது. அதனாலதான் பழைய புழுங்கல் அரிசி சோறு உதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களோட கூற்றுப்படி புழுங்கல் அரிசிய எவ்வளவு காலம் பழசா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே பதில் இல்லைன்னு சொல்றாங்க. அது அரிசி வகை, சேமிப்பு முறை, நுகர்வோர் விருப்பத்தை பொறுத்து மாறுபடுமா. பொதுவா 12-18 மாதங்கள் வரைக்கும் சேமிச்சு வைக்கப்பட்ட புழுங்கல் அரிசியில சமைக்கக்கூடிய தன்மை மற்றும் உதிரி தன்மையில குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் இருக்கு. சரி, உடலுக்கு நல்லதா அப்படின்னு சொல்லும் போது புழுங்கல் அரிசி தயாரிக்கிறப்ப நெல்லை ஃபர்ஸ்ட் தண்ணீர்ல ஊற வச்சு அதுக்கப்புறமா நீராவியில வேக வச்சு அதுக்கப்புறமா உலர்த்துறாங்க. இந்த செயல்முறையில அரிசியில இருக்கக்கூடிய மாவு சத்து ஒரு தடவை வெந்து அதுக்கப்புறமா குளிர்றப்ப இருக்குது. இந்த மாற்றத்தை டெட்ரோக்ரீடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டெட்ரோக்ரீடேஷன் செயல்பாட்டினப்ப மாவு சத்தின் ஒரு பகுதி உடலால சீக்கிரமாவே செரிக்க முடியாத ரெசிடென்ட் ஸ்டார்ச்சா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் அகாடமியின் உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான சர்வதேச ஆய்வுதல்ல வெளியான ஆய்வு கூறுது. இந்த உணவுகள் குளுக்கோஸ ரத்தத்துல மெதுவா வெளியிடுது அப்படின்னும், இதனால நீரிழிவு நோய், உடல் பருமன் அபாயம் குறையும் அப்படின்னும் இந்த ஆய்வுகள் சொல்லுது. விலங்குகள்ல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள்ல ரெசிடென்ட் ஸ்டார்ச் ரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதா நிரூபிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா எலிகள் மற்றும் பன்றிகள்ல நடத்தப்பட்ட ஆய்வுகள் இதை காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்ட் அகாடமியின் வெளியான ஆய்வு சொல்லுதுங்க. புது அரிசி சாப்பிடுறவங்களோட ஒப்பிடுறப்ப பழைய அரிசி சாப்பிடுறவங்களுக்கு நீரிழிவு நோய் வரும் அபாயம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள்ல ஆரம்ப கால சர்வேல தெரிய வந்தது அப்படின்னும், ஆனா அதுக்கான சரியான காரணம் தெரியாததுனால இந்த ஆய்வை மேற்கொண்டதாகவும் சீன மற்றும் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அரிசியை சேமிச்சு வைக்கிறப்ப அதனுடைய இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளில் ஏற்படும் மாற்றங்களே அது உடல்ல என்ன மாதிரி செரிமானம் ஆகுது அப்படின்ற தாக்கத்தை ஏற்படுத்துறதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நீங்க கேட்கலாம், பழைய

0: அரிசி ஏன் விலை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பராமரிக்க கூடிய செலவு பாத்தீங்க அப்படின்னா அதிகமாவே ஆகுது. இந்த காலத்துல கிடங்கு வாடகை, பூச்சி கட்டுப்பாடு, பராமரிப்பு செலவுகள், அதோட முதலீடு முடங்கி கிடக்கிறது போன்ற காரணிகளாலதான் விலையை உயர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி வியாபாரிகள் சொல்றாங்க. என்னங்க, நம்ம அரிசியை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: Soon mit der Socke bei.

0: చేస్తుంది తక్కచ్చుంది.
1: నండి, నమస్కారం, నమస్తే.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா. ஜாகிரமா பிரதிநிதி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு.

0: ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறார். அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் சந்தியூர்ல வேளாண் அறிவியல் நிலையத்துல திட்ட ஒருங்கிணைப்பாளரா இருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மண் பரிசோதனை செய்ய என்னென்ன வழிமுறைகளை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: மண் பரிசோதனை செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாத்தீங்கன்னா, நீங்க உங்க வயல்கள்ல அறுவடை முடிந்ததற்கு அப்புறம் பயிர்கள் ஏதும் இல்லாத சூழலில் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சுட்டு நீங்க அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் வயல்கள்ல ஒரு 5-7 இடங்கள்ல ஆங்காங்கே நம்ம வந்து 1 அடி ஆழத்துல நம்ம வந்து மேல இருக்கிற மண்ணை எடுத்துட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய மண்ணை வந்து சேகரித்து ஒன்றாக கலந்து அருகில் உள்ள நம்ம வேளாண்மை அலுவலகத்துக்கு, உங்க பிளாக்ல இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகம் கொடுத்தீங்கன்னா அவங்க மண் பரிசோதனை செய்து கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு நீங்க கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலும் இங்க வந்து மண் பரிசோதனை செய்து கொடுக்கப்படும். அவ்வாறு மண் பரிசோதனை செய்ததற்கு பிறகு நாம் அதற்கு ஏற்றவாறு உரங்களை வந்து இட வேண்டும். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக நம்ம எப்படி உர பயன்பாட்டை குறைப்பது என்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதாவது உயிர் உரங்களை உபயோகப்படுத்தி விதை நேர்த்தி செய்ய வேண்டும். உயிர் உரங்கள் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா,

0: நமக்கு வந்து அசோஸ்பெரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம், இவை எல்லாமே உயிர் உரங்கள். அது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து மானிய விலையில நமக்கு வந்து அருகில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்கள்ல இது கிடைக்குது. அதை வாங்கி நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யலாம். எதற்கு என்ன விதை நேர்த்தி செய்வது என்று பார்த்தீங்கன்னா, தலைச்சத்திற்காக அசோஸ்பெரில்லம் ரைசோபியம் உபயோகப்படுத்தலாம். நீங்க வந்து சாம்பல் சத்து மணிச்சத்திற்காக நம்ம வந்து பாஸ்போ பாக்டீரியா வந்து இடலாம். இதுல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானிய வகைகள் அதாவது நெல், சோளம், மக்காச்சோளம், கம்பு, ராகி போன்ற பயிர்களுக்கு, சிறுதானிய பயிர்களுக்கு எல்லாம் அசோஸ்பெரில்லம் என்ற உயிர் உரத்தை பயன்படுத்த வேண்டும். இதே வந்து நீங்க வந்து பயிர் வகை பயிர்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உளுந்து, பச்சை பயிர், தட்டப்பயிர், மொச்சை, அவரை போன்ற பயிர்களுக்கு ரைசோபியம் பயன்படுத்தலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப உயிர் உரங்கள்னா என்ன, விதை நேர்த்தி எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
1: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
0: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
1: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
0: ஏன் தெரியலையே?
1: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
2: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட, சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்பக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது.
0: நீ சொன்னதும் கண்ட

0: சரி, இனிமேட்டு ரோட் சைடில் நம்ம குப்பை போடாமல் க்ளீனாக வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்டு. நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் குரால் நத்தம் கிராமத்துல இருந்து சதீஷ்குமார் அண்ணா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இயற்கை விவசாயத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த சமயத்துல லாபம் அப்படின்றது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: நம்ம எதிர்பார்த்து செய்யும் போது நமக்கு சரியான லாபம் கிடைக்காது. முக்கிய காரணம் இப்ப ட்ரெண்ட்ல என்ன போயிட்டு இருக்குன்னா பருவநிலை மாற்றம் தான். நம்மளால கெஸ் பண்ணவே முடியல எப்ப எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியல. அதனால நம்ம பேலன்ஸ் மேனேஜ் பண்ணி நிக்கிறது அப்படின்றது, ஏன்னா இப்ப பண்ணக்கூடிய பயிர் எல்லாம் ஒரு வருஷம் பயிரை பண்ணுவோம், மூணு மாசத்து பயிர் தான் பண்றது. நம்ம ரொம்ப பதிவு போட்டுருக்கேன். இந்த ஒரு வருஷம் பயிர் தான் பண்ணும் போது பாத்தீங்கன்னா எல்லா பருவநிலையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு. அப்படின்ற போது ஒரு சில மழை பொய்த்து போனாலோ இல்ல காற்று அதிகமா வேகமா அடிச்சாலோ அதனால மழை சாஞ்சாதான் இழப்பீடு இது இருக்கு. இல்லாம பார்த்தா நீர் மேலாண்மை, போதிய தண்ணி கிடைக்காம இருக்கிறது, வறண்டு போறது, அதிகமாக மழை பெஞ்சு அப்ப பயிர் அழகி போறது, இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையுமே எதிர்கொள்ற மாதிரி இருக்கு. இது வந்து நம்ம எப்படி தப்பிச்சு வருது அப்படிங்கறத நான் பார்த்தேன். அப்ப யோசிக்கும் போது சொன்னா எனக்கு வந்து கேவிக்கு கண்டக்ட் பண்ணி பேசும்போது எனக்கு வந்து சஞ்சீவ் வேளாண்மை சொல்லியிருந்தாலும் அவங்க கண்டக்ட் பண்ணி பேசும்போது தான் சொன்னாங்க, நீ ஒருங்கிணைந்த ஒரு பண்ணை விவசாயமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்கும். ஏன்னா ஒண்ணு கைவிட்டா ஒரு கைவிடாது நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ண முடியுன்றதான் ஒரு உண்மையான விஷயம். சப்போஸ் நம்ம காட்டுல போடுற பயிரே காஞ்சி போய் வரல, இல்ல அதிக மழை பெஞ்சு அழகி போச்சு காசு அஞ்சாலுமே இந்த மாதிரி பண்ண, இப்போ நான் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு அறிவியல் ஃபாலோ பண்ணி நான் இப்ப கலன் பண்ண போட்டிருக்கேன், ட்ரெயின் பண்ண போட்டிருக்கேன், கோழி வளர்த்துருக்கேன் அப்படிங்கும் போது அது ஏதோ ஒண்ணு கை கொடுக்கலாம்னு கை கொடுத்து நம்ம வாழ்வாதாரத்தை வந்து ஒரு நிலையா நினைப்பு தன்மையை வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு பேலன்ஸ் பண்ணி போற அளவுக்கு நமக்கு இதா இருக்கும். ப்ரீவியஸ் ஒரு என்ன சொல்றதுன்னா இயற்கை விவசாயம் பண்றதுன்னு எடுத்தோம்னா நம்ம வந்து முழுசா ஒண்ணு இயற்கை விவசாயம் மாற்றணும்னு சொல்லிட்டு முதல்ல நல்லா பண்ண முடியாது, கொஞ்சமாதான் மாத்திக்க முடியும். இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம பண்ண உரசுல எனக்கு மீதி ஆயிடுச்சு கோழி வளர்த்துறதுனால எனக்கு அதோட எச்சத்துலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உரம் திருப்பி அப்ப வந்து ஒரு ரெண்டு வருஷமும் அதுக்கு நான் உரம் போறது இல்லை. கோழி அச்சம், மாட்டு சாணம், ஆட்டு கொள்ளு அது மாதிரிதான் போட்டுருக்கேன். அதனால எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் எனக்கு மீதி ஆகுது. உரம் போடுற வேலையே இல்லை, அதுக்கு அள்ளி போடுற வேலை இல்லை, மெண்டும் பண்ணி கூலி அது எல்லாமே அது மீறி தான். அது இந்த லேபர் இல்லாதும் போது எனக்கு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கு. எனக்கு அது வருமானத்துடன் கூடிய ஒரு உரத்தை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கு. அது பழத்தோடைய தரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப விவசாயம் பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா இணை தொழிலா இப்ப மாடு வளர்க்கறது, அதே போல காளான் வளர்க்கறது, கோழி வளர்ப்பு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா விவசாயத்துல ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும், அந்த சமயத்துல நம்ம ஈடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சலந்தா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வங்கர். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். நீங்கள் கேட்க போகிற சாங் மேட் லவ். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் விக்னேஸ்வரி அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப பருத்தியில வீரிய ஒட்டு ரக விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று நாம் பருத்தியில் வீரிய ஒற்றக விதை உற்பத்திக்கான தொழில்நுட்பங்கள் பற்றி காண்போம். பருத்தி இந்தியாவில் முக்கியமான பணப்பயிர்களில் ஒன்றாகும். மேலும் அது ஒரு நாற்பயிர் வகையை சார்ந்ததாகும். உலகிலேயே பருத்தி உற்பத்தி செய்யும் பரப்பளவில் இந்தியா முதன்மை வகிக்கிறது. இந்தியாவில் சுமார் 120 லட்சம் ஹெக்டேரில் பருத்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. இது உலகின் மொத்த பரப்பளவில் 36%. பருத்தி உற்பத்தியிலும் இந்தியாவே முதன்மை வகிக்கிறது. நாட்டின் மொத்த பருத்தி உற்பத்தியில் 65% குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் பருத்தி ஏற்றுமதியில் இந்தியா 3rd இடத்தில் உள்ளது. இந்தியாவின் மொத்த பருத்தி உற்பத்தி செய்யும் பரப்பளவில் சுமார் 50% வீரிய ஒட்டுரக பருத்தி ரகங்களை பயிரிடப்படுகின்றன. பருத்தியில் வீரிய ஒட்டுரகங்கள் 50% மகசூலை தருகின்றன. வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் நீண்டரக பருத்தி இலைகள் கொண்ட வீரிய ஒட்டுரக பருத்தி ரகங்களாகும். பொதுவாக எந்த ஒரு வீரிய ஒட்டுரக பருத்தியின் பயிரின் வெற்றியும் தரமான விதைகளை சரியான நேரத்தில் கிடைக்க செய்வதை பொறுத்தே அமையும். இந்தியாவை பொறுத்தவரை வீரிய ஒற்றக பருத்தி விதை உற்பத்தியில் பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. இவற்றின் மூலம் லட்சக்கணக்கான கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிட்டியுள்ளது. தமிழக அளவில் வீரிய ஒற்றக பருத்தி விதைகளை உற்பத்தி செய்யும் பணியில் சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 35,000 விவசாயிகள் சுமார் 20,000 ஏக்கர் பரப்பளவில் செய்கின்றனர். குறிப்பாக சேலம் மாவட்டம் ஆத்தூர், தலைவாசல், செங்கவல்லி, பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரங்களில் அதிகமான விவசாயிகள் இந்த வீரிய ஒற்றக பருத்தி விதைகளை கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக உற்பத்தி செய்து வருகின்றனர். அத்தகைய வீரிய ஒற்றக பருத்தி உற்பத்தி தொழில்நுட்பத்தை பற்றி இன்று நாம் காண்போம். மற்ற ரக உற்பத்தியை போல் அல்லாமல் வீரிய ஒற்றக விதை உற்பத்தியில் ஆண் மற்றும் பெண் தாயாதி ரகங்களை ஒட்டு சேர்த்து கிடைக்கப்பெறும் முதல் சந்ததி விதைதான் வீரிய ஒட்டு விதை. ஒவ்வொரு முறையும் இவ்வொட்டு சேர்த்து புதிதாக உற்பத்தி செய்த விதைகளைத்தான் விதைப்புக்காக பயன்படுத்த வேண்டும்.
1: இப்ப எந்தெந்த வட்டாரங்கள்ல இந்த வீரிய ஒட்டு ரக பருத்தி விதைகளை உற்பத்தி செய்யறாங்க விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து

சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நம்ம சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த வட்டாரங்கள்ல இத பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். தன்னோட கிராமத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான குடும்பங்களை போலவே நளினியோட வாழ்வாதாரமும் ஆற்றையே வந்து சார்ந்திருக்குது. அவங்களுக்கு சொந்தமான நிலம் அவங்களை பராமரிக்க ஒருபோதும் போதுமானதா இல்லாததுனால தினமும் சேகரிக்கப்பட்ட இறாலு, மீன் மற்றும் நண்டுகளையே அவங்க வந்து நம்பி இருந்திருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விறகு சேகரிக்க போனப்ப ஒரு பயணத்தப்ப ஆற்றங்கரையில கண்டல் மரக்கன்றுகளை பிரிச்சிட்டு இருந்த ஒரு சின்ன இளைஞர் தன்னார்வலர் குழுவை அவங்க வந்து பார்த்தாங்க. ஆர்வத்தோட அவங்க என்ன செய்யறாங்க கேட்க அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாவும் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சேரும் சகதியுமான நீர் தேங்கிய பகுதிகளில் மரம் நடுவது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியலன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க சதுப்பு நில தாவர இனங்களை அடையாளம் காண கத்துக்கிட்டாங்க. அவங்க ஓர்ப்பு தன்மை சரிவுகளை புரிஞ்சுகிட்டாங்க. அவங்க பயிரிடப்பட்ட இடங்களை வரைபடமாவும் ஆக்கினாங்க. பெண் உறுப்பினர்களுக்கு விதை தேர்வு செய்யறதுல பாரம்பரிய அறிவு இருக்கு. எந்த வகை மண்ணுல என்ன விதை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். நாங்க அறிவியலை பழங்குடி அறிவோட இணைக்கிறோம். அது ரொம்பவே முக்கியமானதுன்னு சொல்றாங்க. நடவு ஒரே சீரா மேற்கொள்ளப்படுறது, உப்புத்தன்மை அளவுகள் மற்றும் வண்டல் மண் நிலைகள்ல அடிப்படையில தாவர இனங்கள் தேர்ந்தெடுக்கப்படுது. வேர்கள் நல்லாவே நிலை பெறத உறுதி செய்யறதுக்காக நடவு நேரம் ஓத சுழற்சியோட சீரமைக்கப்படுது. ஒற்றை பயிர் தோட்டங்கள் பலன் அளிக்காதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பலதரப்பட்ட உள்ளூர் இனங்கள் தேவையா இருக்கு. கடந்த சில ஆண்டுகள்ல இந்த முறைகளின் விளைவாக தேவி முகத்வாரம் மற்றும் அதனை ஒட்டிய ஈர நிலங்கள்ல ஏறத்தாழ 45,000 கண்டல் மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கு. அதோட உயிர் பிழைப்பு விகிதம் சராசரியா 80% இருக்கு. இது அளவு மட்டும் கருத்துல வைக்காம மரங்களை நிலை நிறுத்துறதுல கவனம் செலுத்தப்பட்டதையே பிரதிபலிக்குது. 85-90% உயிர் பிழைப்பு விகிதத்தை நாங்க பாக்குறோம்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஊக்கமளிக்குது. இந்த திட்டம் ஒவ்வொரு வாரமும் சில நாட்கள் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு மாதந்தோறும் சுமார் 6,000 ரூபாய் ஊதியம் வழங்குது. ஒரு காலத்துல சதுப்பு நில காடுகள்ல இருந்து விறகு சேகரிச்சு வந்த குடும்பங்கள் இப்ப அதுல இருந்து பின்வாங்க தொடங்கி இருக்காங்க. தற்சமயம் விறகு எடுக்கிறதுக்கு பதிலா பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த சூழல் அமைப்புகளை தனித்தனியா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. கடல்சார் ஆரோக்கியம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. பவளப்பாறைகள், கடற்காயல்கள், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு. அதிகார மாற்றம் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை மிக முக்கியமான மாற்றம் அப்படின்றது சூழலியல் சார்ந்தது மட்டும் இல்லங்க, அது சமூக ரீதியானதும் கூட சொல்றாங்க. ஒரு காலத்துல முடிவெடுக்க கூடிய செயல்முறையின் ஓரத்தில் இருந்த பெண்கள் இப்ப அதனுடைய மையத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, ஒடிசா பெண்கள் எப்படி இவ்வளவு மரங்களை வந்து நட்டாங்க அப்படின்றத ஆச்சரியமா தாங்க இருக்கு. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முடிவு உங்களோட எதிர்காலத்தை உயர்த்தறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்தியாவோட உயரிய குடிமை பணிகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியை இலக்கா கொண்டு பயணிக்க நினைக்கும் மாணவர்களுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியோட உங்க கூட நான் இருக்கேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. கனவுகளை தெரிஞ்சுக்கிட்டு கனவுகளுக்கு சிறகுகள் தரக்கூடிய ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தியும் இந்த நிகழ்ச்சியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் யார் கூட தெரியுமா? சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சேலம் கிளை மேலாளர் மிஸ் பிரியங்கா அவங்க கூட தாங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம் சார்.
1: எப்படி இருக்கீங்க மேம்?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க சொல்ல போற விஷயத்தை கேக்குறதுக்கு ஆர்வத்தோட இருக்கேன் மேம். முதல்ல சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி பத்தி சுருக்கமா சில விஷயங்களை சொல்லுங்க.
2: ஸோ சோனா கிங் மேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம July 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். ஸோ கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக அகாடமி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. சேலம்லேயும் ஒரு 1.5 வருஷமாக நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ சோனா கேம்பஸில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சிகளை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார்.
1: எப்போலேருந்து மேம் ஐஏஎஸ்க்கான பயிற்சி வகுப்புகளை எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க?
2: இந்த வகுப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா August 15 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க சார். MOU சைன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: சூப்பர் மேம். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு அகாடமிக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அந்த வகையில் சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட சிறப்பம்சங்கள் என்னென்ன மேம்?
2: ஸோ இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ போர்டு. இதில் வந்து இப்போ மொத்தமாக 14 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இப்போ இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரிலிமினரி, மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த 3 ஸ்டேஜுக்குமே நம்ம ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சில் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஃபவுண்டேஷன் கிளாஸஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கோச்சிங் கிளாஸஸ் கொடுத்துட்டு அதுக்கான டெஸ்ட் சீரியஸ், அடுத்து மெயின்ஸ், மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ், அதுக்கான ப்ராக்டிசஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபைடாக நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்க

0: அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 to 3 times வந்து அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸை மீட் பண்ணி மென்டார்ஷிப் எடுத்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது லைக் கம்ப்ளீட்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அதை தாண்டி நமக்கு கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கோர் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புக்ஸ் எல்லாம் படித்தா நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே இதுலேயே கொடுத்துருவோம். ஸோ அந்த ப்ரெஷரும் அவங்களுக்கு இருக்க தேவையில்லை. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சிவில் சர்வீஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை டெய்லி பேசிஸில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் அது போக நமக்கு ப்ரிலிமினரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்கும், மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையுமே டே டு டே பேசிஸில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வித் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து ஆல் 8 branchesலையுமே நம்ம டெய்லி இந்த கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்படி படிக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம்.
1: சூப்பர் மேம், ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோடு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழைக்காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலேருந்து, கஞ்சமலை பகுதியிலேருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலேருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7

0: ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டு வந்து திருமணி முத்தாற்றுல சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண், மற்றும் நம்மளோட சிறப்பு விருந்தினரா சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் சேலத்தோட கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க.
4: மேம், IAS எக்ஸாம் அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூல ராபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் மேம். ஸோ அதுக்குமே சேர்த்து ட்ரைனிங் கொடுக்குறீங்களா?
5: எஸ், கண்டிப்பாக அந்த மாதிரி தான் நமக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா UPSCயோடைய ஃபார்மர் சேர்பர்சன் டாக்டர் DP அகர்வால் சார், ஹீ இஸ் ஆல்சோ இன் ஆர் PTGP ப்ரோக்ராம். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்துருக்கணும், எப்படி அவங்க முன்னாடி உட்காரணும், எப்படி நீங்கள் பேசணும், எவ்வளோ அழவாக நீங்கள் பேசணும், ஒரு க்வெஸ்சன் தெரியலன்னா நீங்கள் அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம், தெரியலங்கிறத எப்படி தெரியலங்கிறத சொல்லலாம், இது வரைக்குமே எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்னாவே ஒரு சின்ன ஒரு மித் இருக்கும், அதை பற்றியும் நான் பேசிடுறேன். ஸோ என்ன வேணாலும் கேட்பாங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு போனால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்குது. பட் அப்படி இல்லை, நம்ம வந்து டாஃப்னு சொல்லிட்டு நம்மளோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணுவோம். அதில் எனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்ன விஷயங்கள்லேருந்து தான் உங்கள் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துருக்கிறது, நீங்கள் ஏதாவது ஃபீல்டில் வேலை பார்த்துருந்துருக்கலாம் இதுக்கு முன்னாடி, அதுலேருந்து உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அது ரேண்டமாக நம்ம பார்க்குறப்போ என்ன வேணாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுது.
4: ஸோ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம், சூப்பர் மேம். மேம், அது மட்டும் இல்லாமல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க மேம்?
5: ஸோ இப்போ நம்ம வந்து சோனா கேம்பஸ்குள்ள ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே வந்து நம்மளுடைய சிவில் சர்வீஸ் கோச்சிங் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது August 15th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோச்சிங்கில் சேர்றதுக்கு மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம்.
4: மேம், இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு எப்போ நடக்குது, எங்கே நடக்குது மேம்?
5: வர 26th சண்டே நடக்குது. ஓகேங்களா, காலையில் 10:30 to 11:30 வரைக்கும் சோனா வள்ளியப்பா பப்ளிக் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நான் வந்து எனக்கு ரொம்ப நான் வருஷமாக கனவு இருக்குது, சின்ன வயசுலேருந்து நான் IAS ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற கனவெல்லாம் இருக்கும். பட் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எய்டு இல்லாமல் இருக்கும், சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 75% ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம்.
4: மேம், இந்த ஸ்காலர்ஷிப் வந்துட்டு என்ன பேசிஸில் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம்?
5: ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வி ஆர் கிவிங் அ டெஸ்ட். அவங்களுக்கு வந்து ஒரு 50 questions டெஸ்ட் வைக்கிறோம். அந்த 50 questionல 20 questions ஆப்டிடியூட், கணிதம், மேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது இருக்குது. அண்ட் ஒரு 30 questions வந்து ஜென்ரல் அவேர்னஸ் க்வெஷ்சன்ஸ், லைக் பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, இதில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் இருக்கும். ஸோ இதை அவங்க எடுத்துகிட்டு வந்து கிராக் பண்ணாங்க அப்படின்னாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் அவங்க கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 75% அப்படிங்கிறது சோனா கிங் மேக்கர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சோனா பிரான்ச்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வேறஸ் அதர் பீப்புள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 50% ஸ்காலர்ஷிப்.
4: சூப்பர் மேம், அப்போ வந்துட்டு சோனா காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோனா காலேஜ் தவிர்த்து மற்ற காலேஜஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்டுக்கும் 50% நீங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க, இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் மேம். மேம், ஒரு சின்ன டவுட் மேம், இந்த

0: ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட குவெஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் மேம்?
1: ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல இருந்து தான் குவெஸ்டின்ஸ் இருக்கும். பட் கட்டாயமா உங்களுக்கு வந்து அது ஆப்ஜெக்டிவ் டைப் தான். நாலு ஆப்ஷன் ஆன்சர் ஒன்று கண்ணுக்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்துட்றோம். அந்த நாளில் எது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி போட்டோம்.
0: சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி.
1: எஸ்
0: சூப்பர் மேம். மேம் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, நேர்களே உங்களுக்காக இனிமையான பாடல்கள் வந்தாச்சு. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்திக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட சேலம் கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க. மேம், இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த டைம்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் மேம்? லைக் காலேஜ் டைமா, இல்ல காலேஜ் முடிக்க போற டைமா, இல்ல ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா?
4: இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2025 ரிசல்ட் வரும்போது 21 வயசுல ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், 21. சோ அவர்கிட்ட நம்ம இன்டர்வியூல பார்த்து கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதுதான் என்னோட கோல். சோ அதனால அப்பறந்தே நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் ஸ்டார்டட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட், இதை நீங்கள் ஸ்கூல்லேருந்தே கொண்டு வரலாம். பட் ப்ராப்பராக இதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்கும்போது 12th முடிச்சதுக்கப்புறம் உங்களோட கரியரை நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு பாத்துக்குன்னு சூஸ் பண்ணுவீங்க. இதுதான் நான் பண்ண போகிறேன், டிகிரி நான் இதுக்காக இதை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டிகிரிஸ் சூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அக்ரிகல்ச்சர், ஜியாலஜி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி டு பிகம் அன் ஆஃபீஸர், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணுங்கிறதுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் படிக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்னா காலேஜில் வந்து பெருசாக நமக்கு என்ன சொல்கிறது ஒர்க் பர்டன் இருக்காது. ஸோ

0: இப்போ அந்த லெஷர் பீரியடை வந்து நம்ம வந்து இந்த ப்ரிப்ரேஷனுக்காக யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ என்ன கேட்டால் ஃபஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இதுக்கும் எங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் ஒன்று இருக்குது. இந்த வருஷம் பேப்பர் வந்து 2026 பேப்பர் வந்து பிள்ளன் மாதிரி கொஞ்சம் டஃப்பான பேப்பர். இதை 1 இயர் ப்ரிப்ரேஷன் ஜாயின் பண்ண யாருமே கிளியர் பண்ணல பெரும்பாலும். ஆனால் எங்கள் அகாடமியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்காரு ப்ரிலிம்ஸு. ஆனால் அவர் எங்ககிட்ட 3 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படித்தவர். அவரோட காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்தே படிச்சுட்டு இருந்து 3 வருஷமாக படித்து 3வது வருஷம் அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது அவருக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ப்ரூவன் மெத்தட். ஸோ அதனால் ஃபஸ்ட் இயர்லேருந்து படிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
1: சூப்பர் மேம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டீங்களா, ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் சக்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயராக இருந்தால் ஃபஸ்ட் இயரை தாண்டிட்டீங்க, செகண்ட் இயர் போகிறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேம் சொன்ன மாதிரி 1 இயர் டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணால் ஈஸியாக ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும்.
0: எஸ் ஆமாம். ஸோ அதை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஏன்னா சேலம்லேயே ரொம்ப வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா சோனா இன்ஸ்டிடியூஷன். ஸோ அங்கே கிங் மேக்கர்ஸ் வந்து இணைஞ்சிருந்து கிளாஸ் கொடுக்கும்போது அங்கேருந்து நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி ஒரு 15+ மெம்பர்ஸ் வந்து வேரியஸ் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸில் இருக்கிறதா வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது இன்னும் ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அன்னைக்கு சொல்லியிருந்தார் சேர்மன் சார். நிறைய பேருக்கு வேலை கொடுத்து அனுப்புகிறோம், ஆனால் எல்லாமே ப்ரைவேட் வேலையாக தான் இருக்குது. கவர்மெண்ட் வேலையும் கொடுத்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் இவங்களோட MOU சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. ஸோ இட்ஸ் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பங்கும் இதில் இருக்குது, அண்ட் எங்களோட ஒரு முக்கியமான பங்கும் இருக்குது. இப்போது கேம்பஸ்குள்ளேயே அவங்க படிச்சுக்கிறதுங்கிறது இன்னும் ஈஸி, அவங்க அகாடமி தாண்டி தேடி வெளியில் போகணுங்கிற அவசியம் கிடையாது.
1: சூப்பர் மேம், இது வந்து சோனா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மேம். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண். மற்றும் நம்ம கூடவே சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட சேலம் மாவட்ட கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க.
2: மேம், ஏதாவது ஒரு அகாடமியில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னாலுமே எனக்கு மென்டார்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட மென்டார்ஷிப் எந்த அளவுக்கு இருக்கும் மேம், எப்படி இருக்கும்?
3: ஸோ மென்டார்ஷிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் அகாடமியோட ரோலே அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா டீச்சிங் அப்படிங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி யூடியூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்ருக்காங்க, பட் அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. இப்போ எங்ககிட்ட வந்து அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அண்ட் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம்னு எவ்ரி இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைலே கொடுத்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி நாங்கள் வந்து மென்டார்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க எங்கே லேகாக இருக்காங்க, எங்கே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கேயே அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வீக்காக இருக்கிற இடத்த பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்கள அனாலிசிஸ் பண்ணுறது, ஈவன் ஒரு டெஸ்ட் எழுதிட்டாங்க, அப்புறம் ப்ரிலிம்ஸ் பேஸில் ஒரு டெஸ்ட் எழுதிட்டாங்கன்னா எங்களோட அந்த ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்டில் டெஸ்ட் எழுதினாங்க, எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணாங்க, அதில் எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்பு, எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணாங்க, வாட் இஸ் த அக்யூரசி ரேஷியோ, இது வரைக்கும் கொடுத்துருவோம். ஸோ தட் அவனும் அவனை டே பை டே அதில் அடுத்த அப்படியே அடுத்தடுத்த டெஸ்ட்க்கான மார்க்ஸ் ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அவங்கள கூப்பிட்டு இண்டிவிஜுவலாக உட்காந்து மென்டார்ஷிப் பண்ணும்போது எப்படி படிக்கணும், எந்த டைமில் படிக்கிறாங்க, இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ தட் அவங்க எப்படின்னா அவங்களோட மெத்தடாலஜி ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னாலுமே அவங்க அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஹோலிஸ்டிக்காக இருக்கும், லைக் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு எல்லாத்துக்கும் சேர்ந்து இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் அப்படின்னு கொடுப்போம். ஏன்னா நம்ம கிளாஸ்க்குள்ளே போய் ஓவராலாக அட்ரஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, இண்டிவிஜுவலாக ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சு மென்டார்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது வேறு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடான மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கிங் மேக்கர்ஸில் ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
2: ஸோ டே பை டே வந்துட்டு அவங்களோட கிராஃபை அவங்களே
3: செக் பண்ணிக்கலாம். எஸ்,
2: சூப்பர் மேம். இங்கே வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் சீரியஸ்லாம் எப்படி இருக்கும் மேம்?
3: ஸோ இப்போ நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்ததும் ஃபவுண்டேஷன் நடக்கும். ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்னா வாட் இஸ் யூபிஎஸ்சி, இன்னும் என்னென்ன அதர் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அண்ட் யூபிஎஸ்சியோட சிலபஸை டீகோட் பண்ணி கொடுக்குறது. ஃபவுண்டேஷனல் கிளாஸஸில் என்சிஆர்டி சப்ஜெக்ட்ஸ் அந்த பேசிக்ஸ் ஷுட் பி நோ இல்லையா? சில பேர் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமில் படிச்சுட்டு வருவாங்க, சில பேர் சயின்ஸில் படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்த பற்றின அவேர்னஸ் இருக்காது. ஸோ அதனால் ஸ்கூல் புக்ஸை வந்து அவங்களுக்கு என்சிஆர்டி புக்ஸை வந்து டீச் பண்ணி கொடுக்குறது. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது டே டு டே பேசிஸில் என்ன நடக்குதுங்கிறதுக்காக வர ஒரு பேப்பர். இந்த பேப்பரை ஒரு ஆஸ்பிரண்ட் எப்படி படிக்கணும் இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஃபவுண்டேஷன் கொடுப்போம். அந்த ஃபவுண்டேஷனுக்கே ஒரு டெஸ்ட் வைப்போம், அது எப்படி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் டே டு டே பேசிஸில் ஜிஎம்டி அண்ட் டாஸ் அப்படின்னு ரெண்டு செஷன் நடக்கும். ஸோ ஜிஎம்டி இஸ் ஃபார் ப்ரிலிமினரி ஃபோக்கஸ், டாஸ் இஸ் ஃபார் மெயின்ஸ் ஃபோக்கஸ். டெய்லியும் அவனை ஒரு 10 எம்சிக்யூஸும் 2 மெயின்ஸ் க்வெஸ்சனும் எழுத வச்சு ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ண வைக்கும். அண்ட் அது போக மெயின்ஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ். ஸோ மெயின்ஸ் நடக்கும்போது மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ், ப்ரிலிம்ஸ் கிளாஸஸ் நடக்கும்போது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ்னு இப்படி ஹோலிஸ்டிக்காக நம்ம வந்து கொண்டு போகிறதுனால கிளாஸ் நடத்துவாங்க, அதை அட்டன் பண்ணுவாங்க, பின்னாடி அவங்க டெஸ்ட்டும் எழுதிடுவாங்க. ஸோ இப்படி படி அவங்கள அப்போ தான் படிப்பாங்க. அவங்க டெஸ்ட்டு நம்ம ரொம்ப பின்னாடி வச்சோம்னா படிக்க மாட்டாங்க. ஸோ அதை அப்பப்போயே அவங்க படிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் சீரியஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 8 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அன்னைக்கே டே ரிசல்ட்ஸ் வரும். 8 பிரான்ச்சோடதும் கன்சாலிடேட் பண்ணி ஒன்றா ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் நீங்கள் உங்களோட மார்க்கை வந்து ஒரு 100 பேர் இல்லாமல் ஒரு 5000 பேர் 6000 பேரோடு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறது.
2: சூப்பர் மேம், இந்த ஆப்ஷன் நல்லாயிருக்கு. ஏன்னா அப்படின்னா நான் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் என் கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்களோட மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டாக வந்தாலுமே ஓவராலாக ஒரு 8 இன்ஸ்டியூட் சொன்னீங்க, அந்த 8 இன்ஸ்டியூட்டில்

அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது ஸோ இவங்க வந்துட்டு ஒரு நல்ல ரேங்கிங்கில் வராங்க அப்படின்றப்போ இன்னும் இவங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு பூஸ்டப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரேங்கிங் கொஞ்சம் லோவாக இருக்காங்க அப்படின்னா எந்த இடத்துல அவங்க வந்துட்டு வீக்காக இருக்காங்க, எதை வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதும் அவங்களால வந்துட்டு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். நல்ல விஷயம் மேம் இது. இன்னும் சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சிறப்பு நிகழ்ச்சி தாங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க தருண் பேசிட்டு இருக்கேன். நம்ம கூடவே சிறப்பு விருந்தினர் சோனா கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியின் சேலம் மாவட்ட கிளை மேலாளர் பிரியங்கா அவர்களுமே இருக்காங்க.

0: நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கியாச்சு. இந்த சமயத்துல உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் மேம்.
1: நானுமே தமிழ் மீடியம் தான், அதனால இந்த கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. க்வெஸ்சன் பேப்பர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் ஹிந்திலயும் தான் இருக்கும். இப்போ தமிழ் மீடியம்ல படிச்ச ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மேம்?
2: கண்டிப்பா. ஸோ தமிழ் மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் எழுதலாம், ப்ரிலிமினரியில் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான் நீங்கள் ஓஎம்ஆர் ஷேட் பண்ணிட்டு வர போகிறீங்க, தட்ஸ் இட். பட் மெயின்ஸ் வந்து தமிழில் எழுத முடிஞ்சாலும் இன்ன வரைக்கும் இன்னைய தேதி வரைக்கும் க்வெஸ்சன் பேப்பர்னு பார்க்கும்போது நமக்கு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படித்து இந்த க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் யூபிஎஸ்சி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஐஏஎஸ், ஸோ இப்போ யூபியில் வந்து கலெக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எழுதினார் எக்ஸாம். ஸோ நம்ம வந்து இப்போ அவங்க இங்கிலீஷில் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த க்வெஸ்சன் எல்லாம் லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸ்க்கு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கோம். யாரெல்லாம் தமிழில் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தமிழ்லேயே அதை கொடுக்கறது. அண்ட் அவங்க தமிழில் ஆன்சர் ரைட்டிங் கொடுக்கும்போது தமிழ்லேயே அவங்களுக்கு கரெக்ஷன் ரிவ்யூ பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது எல்லா ப்ராசஸுமே பண்ணுறோம். ஸோ தமிழில் எழுதலாம், அதுக்கான கோச்சிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்க தான் என்ன சொல்கிறது சேஞ்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம். மேம் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ காலேஜ் முடிச்சிட்டாங்க, காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி இல்லைன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுன்ற நீட் இருக்கு. ஸோ அந்த டைமில் வேலைக்கு போகிறவங்க யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா?
2: கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ டெடிக்கேட்டடாக அவங்க ஒர்க் பண்ணுறப்போ ஒரு 2 hours 3 hours வீக் டேஸில் படிக்கலாம். வீக்கெண்டில் வி ஆர் ப்ரொவைடிங் அ கிளாஸஸ் டு த டெடிக்கேட்டடாக யார் வந்து இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சாட்டர்டே சண்டேஸில் தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு லீவாக தான் இருக்கும், நீங்கள் அப்போ வந்து அந்த கிளாஸஸை எடுத்துக்கலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 6 hours கிளாஸ் இருக்கும்.
1: நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களே, நீங்களும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டே கண்டிப்பாக படிக்கலாம், வீக்கெண்ட் கிளாஸஸ் கொடுக்குறாங்க. மேம் இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கடைசி தேதி மேம்?
2: ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 9514027273 இந்த நம்பருக்கும், அண்ட் 7200670655.
1: சூப்பர் மேம். நேர்களே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
2: அண்ட் நீங்கள் இதுக்கு வந்து உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பிட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுத வில்லிங்னஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். வேறஸ் லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது கம்மிங் சாட்டர்டே வரைக்குமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ ஏன்னா சண்டே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு. ஸோ சாட்டர்டே வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
1: சூப்பர் மேம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே நம்ம வந்தாச்சு. இவ்வளோ நேரம் சோனா கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, அண்ட் நீங்கள் நடத்தக்கூடிய ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பற்றியுமே ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக எங்களுடைய சோனா எஃப்எம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேம்.
2: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம். நேர்களே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியிலிருந்து டடாவ வேணர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, வந்தாச்சு. உங்க தருண் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து நம்ம கூடவே சிறப்பு தொகுப்பாளர்
2: பிரதீபாவும் இருக்கா.
1: ஆமா, பிரதீபாவும் இருக்காங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றதுதான். ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்குது. நல்ல வேலை வேணும், நல்ல வருமானம் வேணும், சமூகத்தில் மதிப்பு இருக்கணும், குடும்பம் பெருமைப்படணும், கடைசியில் இவர் ஒரு வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்லணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, ஜெயிக்கிறதுக்கு உண்மையில் எது முக்கியம், அதாவது வெற்றிக்கு புத்தக அறிவா அல்லது பொது அறிவா? இந்த கேள்விக்கு நம்மள பலருக்குமே வேற வேற பதில்கள் இருக்கலாம். சிலர் நல்லா படித்தா வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் புத்தகத்தில் படித்தது மட்டும் வாழ்க்கைக்கு போதாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மையாவே சரியான பதில் என்ன பிரியங்கா, பிரதீபா?
2: அதாவது ரெண்டுமே தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இப்போ வெறும் புத்தகத்தில் இருக்கிறத படித்தா மட்டும், இப்போ படித்தவங்களாம் ஏடிஎம்ல எல்லாமே தெரியுமா, அதாவது கரெக்டாக பணம் எடுக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதனால பொது அறிவும் முக்கியம், படிப்பறிவும் முக்கியம் தானே.
1: சூப்பராக சொன்னீங்க. உண்மையாலுமே சரியான பதில் என்ன தெரியுமா? இதுக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழரோட பெரிய பொக்கிசமான திருக்குறளை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. இந்த ஒரு குறளில் திருவள்ளுவர் ரெண்டு விஷயங்களை சொல்றாரு. ஒன்னு நல்லா, அதாவது நல்லா கத்துக்கோங்க அப்படின்னும், ரெண்டாவது கத்துக்கிட்டத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதையும் தான் சொல்றாரு. அதாவது புத்தகத்துல படிக்கிறது மட்டும் இல்லாம அதை வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் உண்மையான கல்வி அப்படின்னுமே சொல்றாங்க. நேர்களே, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம்
2: 9787701 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காம உங்க கருத்தையும் சொல்லிட்டு போங்க.
1: கண்டிப்பா சொல்லுங்க. அடுத்ததா வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பிரதீபா, இந்தியால முன்னாள் குடியரசுத் தலைவர் இருந்தார் இல்லையா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புத்தகம் என்ன புத்தகம் தெரியலையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்னி சிறகுகள். இந்த அக்னி சிறகுகள் புத்தகத்தில் தன்னோட வாழ்க்கை மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதே கருத்தை அதாவது ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் செய்தித்தாள் விற்று படித்தது, தோல்விகளை சந்தித்தது, ஆனால் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டது. புத்தக அறிவு அவருக்கு அறிவிலேயே கற்றுக் கொடுத்ததுங்க. அதாவது அறிவியல் அறிவு இல்லை, அப்பப்போ கொஞ்சம் அப்படிதான் வந்து டங்கு ட்விஸ்ட் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, வாழ்க்கை அனுபவம் அவருக்கு மனிதர்களை புரிஞ்சிக்கவும் நாட்டை வழிநடத்தவும் கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது புத்தக அறிவு மட்டும் இல்லாமல் பொது அறிவுமே அவருக்கு பயன்பட்டிருக்கு. அதனால தான் அவர் ஒரு விஞ்ஞானி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான இளைஞர்களோட கனவு நாயகனாக மாறியிருக்காரு. அன்பான நேயர்களே, ஒரு மருத்துவத்துக்கு மருத்துவ புத்தகம் அறிவு ஒரு மருத்துவத்துக்கு மருத்துவ புத்தகம் அறிவில்லாமல் சிகிச்சை அளிக்க முடியாது. ஆனால் நோயாளிகளோட அன்பான பேசக்கூடிய மனிதனையும் இல்லைன்னா அந்த அறிவு முழுமை பெறாது. நீங்களும் நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787701 என்ற எண்களை தொட்டு வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா அல்லது புத்தக அறிவா அப்படின்றத தாராளமாக பகிர்ந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
3: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு.
2: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்டு?
3: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
2: ஏன் தெரியலையே?
3: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
4: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டு

0: இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிசா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிசா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின 2 கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: வெல்கம் பேக் டு 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். கேட்டுட்டு இருக்கிறது 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி தாங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க இருந்தாங்க. நேர்களே, இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சூப்பரான தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்ன தலைப்பு பிரதீபா?
6: தலைப்பு நீங்களே சொல்லிடுங்கண்ணா.
5: சூப்பர். வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்புல உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, இல்ல எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707.8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
6: இன்னைக்கு நம்ம கூட பேச ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்மா, நான் கஸ்தூரி பேசுறேங்க, திருப்பூர்ல இருந்து.
6: கஸ்தூரி அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
7: கறிக்கொலவாதுன்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஏட்டிச்சோடக்காய் வந்து அதில் இருக்கிற காய்கறிக்கு வந்து உலவாது, ஆனா அதனுடைய வடிவம் என்ன, அது எப்படிப்பட்ட காய் அப்படிங்கறத அந்த படத்தின் மூலமா பார்த்து நாம கரையில் ஓய்வு வாங்கிக்கலாம். இதுதான் ஒரு புத்திசாலித்தனம்ங்க. அந்த மாதிரிங்க பொது அறிவும் வேணுங்க. பொது அறிவு இல்லாமவும் ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா ஏட்டில் இருக்கக்கூடிய அறிவுரைகளும் அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சி புக்குகள்லாம் இப்படி நிறைய அதுல ஏட்டில என்றுதான் வந்து எடுக்கிறோம்ங்க. எத்தனையோ இந்த கலைவாணர் கூட ஒரு இடத்துல ஒரு பாட்டில் சொல்லுவாருங்க,

0: ஒரு ஆட்டை எடுத்து தலைகீழ பாடம் பிடிச்சு இப்போ பொண்டாட்டி போட்டி இல்லாம பிள்ளையெல்லாம் வைக்கிற மாதிரி நான் விஞ்ஞான ஆராய்ச்சிக்கிறேன் சொல்லி அந்த மாதிரி அந்த ஏட்டுகள் இருந்து எடுக்கப்பட்டதுதான் இன்னைக்கு இருக்க விஞ்ஞானம் வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் அந்த புத்தகத்திலிருந்து இருக்கிறதுதான். அதெல்லாம்
1: சூப்பர் அண்ணா உங்களுடைய கருத்து.
0: நம்ம பொது அறிவுகளும் கலந்துக்கிட்டு அப்படின்னா அந்த புத்தகம்தான் முழுமையா முழுமை பொருள்.
1: கண்டிப்பான ஆனா உங்களோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா புத்தக அறிவு தான் வந்துட்டு முக்கியமா இருக்கு, இருந்தாலும் அதோட சேர்ந்து பொது அறிவு கொஞ்சம் கலந்து இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
0: புத்தகத்தில் இருக்கிற எடுத்துட்டா இங்க பொது அறிவுக்கே வருங்க.
1: சூப்பர் அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. ரொம்ப அருமையா வந்துட்டு சொன்னாரு அந்த ஏட்டு சுரக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொன்னாரு, அதை டக்குன்னு நான் மறந்துட்டேன். நேர்களே அந்த பழமொழி எல்லாம் வந்துட்டு இப்போ வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிந்திச்சு பார்க்கணும், நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல், இணையம், மருத்துவம், செயற்கைக்கோள், செயற்கை நுண்ணறிவு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் புத்தகங்களை படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச விளைவு தான். அதனால தான் கல்வி அப்படின்றது வெறும் பட்டம் வாங்கறதுக்கு மட்டும் இல்லை, உலகத்தை மாத்துறதுக்கும் கூட. இது ரொம்ப அழகா விளக்குது இந்த ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா, இதை வந்துட்டு ஜேம்ஸ் கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு முக்கியமான கருத்தை சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் அடைஞ்சா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க முற்றிலும் வேற ஒரு மனிதராக இருப்பீங்க அப்படின்னு. ஒரே நாளில் வெற்றி என்னைக்குமே கிடைக்காதுங்க, ஒரே நாளில் யாரும் தலைவராக மாற மாட்டாங்க. தினமுமே கொஞ்சம் படிக்கிறது, தினமும் புதுசாக கத்துக்கிறது, தினமும் தன்னை அப்படியே மேம்படுத்திக்கிறது, இந்த சின்ன பழக்கங்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்குது. நேர்களே நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு என்னென்ன அப்படின்னா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா, உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய
2: 9787 7 0 107 8 7 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் தருண்.
4: ஆமாங்க தருண் தான். இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா

0: அப்படின்றது தான். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றதுதான்க்கா.
1: பொது அறிவா புத்தக அறிவா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மேற்கொள்கூறி பாத்தீங்கன்னா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுத்தறிவித்தவன் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும். அந்த மாதிரி எண்ணும் எழுத்தும் என்பது மாதிரி புத்தகம் அறிவும் தேவை. பொது அதாவது பொது அறிவும் தேவை. பொது அறிவும் புத்தக அறிவு இருந்தாலும் பொது அறிவு இருந்தாலும் அதுல பட்டறிவு பகுத்தறிவு இது மட்டும்தான் ஒரு மனிதனை வந்து வெற்றிக்கு கொண்டு போகும்.
0: கண்டிப்பாக்கா, ரொம்ப நன்றி அக்கா உங்களோட கருத்துக்களை எங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: நன்றி அக்கா.
0: அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க எண்ணறிவு எழுத்தறிவு ரெண்டும் இருந்தாதான் வந்துட்டு அது முற்றிலும் முழுமை பெறும் அப்படின்னு. அந்த மாதிரி புத்தக அறிவும் பொது அறிவும் ரெண்டும் இருந்தாதான் அது முற்றிலும் முடிவு பெறும். கடந்த இன்னொரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா புத்தக அறிவு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு இன்னொரு கேள்வி, ஒரு மாணவர் பள்ளியிலையும் கல்லூரிலையும் முதல் மதிப்பெண் வாங்குறாரு, ஆனால் நேர்முக தேர்வுக்கு போகும்போதே தன்னம்பிக்கையோடு பேச முடியல அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு தொழிலதிபருக்கு எம்பிஏ பட்டம் இருக்கு, ஆனால் வாடிக்கையாளர்களோட தேவையை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா அந்த தொழில் என்ன ஆகும்? இங்கே தாங்க பொது அறிவு பேச ஆரம்பிக்குது. பொது அறிவு அப்படின்றது புத்தகத்தில் எழுதப்பட்ட வரிகளை மனப்பாடம் செய்கிறதில்ல, வாழ்க்கையை படிக்கிறது, மனிதர்களை புரிஞ்சுக்கிறது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சிந்திச்சு முடிவெடுக்கிறது. உலகம் முழுசும் கோடிக்கணக்கான மக்களால் படிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நூல் இருக்குங்க. இந்த நூல் நமக்கு கணிதம் சொல்லலை, அறிவியல் சொல்லலை, ஆனால் வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. மனிதர்களை மதிக்க கற்றுக்கோங்க, அவங்க மனசை புரிஞ்சுக்கோங்க. அதுதாங்க அது சொல்லக்கூடிய விஷயம். ஒரு ஆஃபீஸில் ரெண்டு பேர் ஒரே திறமையோட வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் எல்லார்கிட்டேயுமே மரியாதையாக பேசுகிறாரு, குழுவோடு இணைஞ்சு செயல்படுறாரு. இன்னொருத்தரை மற்றவங்கள ஊக்குவிக்கிறாரு. இன்னொருவர் திறமைசாலி, ஆனால் யாரோடையுமே ஒத்துழைக்க மாட்டாங்க, கோபமாக பேசுவாங்க. நீங்கள் ஒரு மேலாளராக இருந்தால் யாரை பதவி உயர்வு பெற செய்வீங்க? பெரும்பாலான நேரங்களில் மனிதர்களோட நல்ல உறவை உருவாக்கக்கூடிய நபருக்கு தான் அதிகமான வாய்ப்பு கிடைக்குங்க. அதனால தான் வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஐக்கியூவால் அதாவது பொது அறிவால் மட்டும் தீர்மானிக்கப்படுறதில்ல, ஈக்யூ எஜுகேஷனாலையும் தீர்மானிக்கப்படுது. இப்போ நம்ம கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
3: சொல்லுங்கண்ணா.
0: முக்கியமா வந்துட்டு ஒரு வெற்றி, அதாவது வெற்றி அதாவது எல்லாருக்குமே வெற்றின்றது ஒண்ணு இருக்கும் இல்லண்ணா. மாணவர்களுக்கு மட்டும் வெற்றி இல்ல, மனிதர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்துல ஒரு வெற்றி இருக்கும். அந்த மாதிரி வெற்றிக்கு பொது அறிவு முக்கியமா இல்ல புத்தக அறிவு முக்கியமா அப்படின்றதுதான் கேள்வி. முதல்ல உங்களுடைய பேர் சொல்லி
3: அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. இணைய தொகுப்பாளர்கள் பிரதீபா மற்றும் தருண் இருவருக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மோனூர் ஆதவன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா, நான் நலமா இருக்கிறேன்.
0: ஓகே, நான் தலைப்புக்கு போயிடலாம்ணா.
3: கேட்டுக்கறீங்க முதல்ல இதுக்கு என்ன சொல்லுவானு கேட்டீங்கன்னா, புத்தக அறிவுடன் கூடிய பொது அறிவு.
0: சூப்பரான விஷயம்.
3: புத்தக அறிவு வந்து நிச்சயமா வேணாது. படிச்சிருந்தத்தனை நம்ம பொது அறிவு சம்பந்தமானது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். புத்தக அறிவு வேணும் கண்டிப்பா. அதோடு சேர்ந்து பொது அறிவு அப்படின்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இது வரைக்கும் அன்றாட நிகழ்வுகள், உலகத்தில் நடக்கக்கூடிய விவரங்கள், முக்கிய இதுகள்ல அன்றாடம் மாறி மாறி நடந்து பொது அறிவுகள் அது மாத்திரம் இல்லையா?
0: கண்டிப்பா.
3: அப்போ புத்தக அறிவோட அந்த பொது அறிவு வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் தொகுப்பாளரா வந்திருக்கிறீங்க, பயிற்சி சேர்ந்து வைங்க, தொகுப்பாளரா வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பொது அறிவு கேள்விகள்லாம் கேட்டு அதையெல்லாம் வென்றுதானே வர முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: அதுக்கு புத்தக அறிவு உங்களுக்கு வேணும். புத்தக அறிவுடன் கூடிய பொது அறிவு இருந்ததுனாலதான் நீங்க அதுக்கெல்லாம் கரெக்டா இது பண்ணிட்டு ரெண்டு பேருமே பணிக்கு வந்துருங்க. அதே பணிக்கு வந்திருக்கீங்க. அதே போலதான் எல்லா எந்த வேலைக்கு போறதா இருந்தாலும் புத்தக அறிவு மட்டும் மற்றது அதோட பொது அறிவும் வேணும். பொது அறிவுனா எப்படி வேணாலும் அரசியல் நிகழ்வுகள், உலகத்துல என்னங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் கூட எல்லாம் கேட்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா, நான் கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா புத்தக அறிவும் வேணும்.

0: அறிவும் வேணும்னு சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
1: அறிவுடன் கூடிய பொது அறிவு வேணும், அதுதான் வந்து முக்கியமானது. அதான்
0: ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: இருவருக்கும் மிக்க நன்றி.
2: நன்றி அண்ணா.
0: நேர்களே, நம்மளோட முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை மக்கள் ஏன் இவ்வளவு நேசிச்சாங்க? அவர் சிறந்த விஞ்ஞானி அப்படின்றதுக்காக மட்டுமா பிரதீபா?
2: இல்லைண்ணா, அவர் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படித்து முன்னேறி இருக்காருல்ல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம்ல.
0: கண்டிப்பாக அவருடைய எளிமை, பணிவு, மாணவர்களோட கலந்து பேசக்கூடிய விதம், மற்றவங்களோட கருத்தை கேட்கக்கூடிய பண்பு, இது எல்லாமே அவரோட பொது அறிவையும் மனிதநேயத்தையும் வெளிப்படுத்தினது. நேர்களே, இன்னைக்கான தலைப்பு வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்லை புத்தக அறிவா அப்படின்றது தான். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய சோனா எஃப்எம் 9787770178 என்ற எண்களை தொட்டு தாராளமாக எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ இனிமையான பாடல் உங்களுக்காக வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்

0: இயக்கத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் மற்றும் பிரதீபா தாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றது தாங்க இன்னைக்கான தலைப்பு. இந்த தலைப்புல உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்
1: 9787707 என்ற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க.
0: இப்ப நம்ம கூட ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க உங்க பேர், எந்த ஊர்?
2: என் பேரு ரஞ்சினிங் சார். இங்க நாமக்கல் மாவட்டம் மணியாபுரத்துல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார்.
0: சூப்பர் மேம். இன்னைக்கான தலைப்பு என்னன்னு தெரியுங்களா மேம்?
2: சொல்லுங்க சார்.
0: வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றது தாங்க மேம்.
2: வெற்றிக்கு முக்கியம் கண்டிப்பா புத்தக அறிவு தாங்க சார். அத எப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அனுபவங்கிறது நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற அந்த 4 பேரை மட்டும்தான் தெரியும். அதே நமக்கு ஒரு புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நீங்க திருக்குறளை ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டு சொன்னீங்க, ஒரு 10 நிமிஷம் நான் கேட்டேங்க. அந்த திருக்குறளை நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம திருவள்ளுவரோட அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கணும்னா நம்ம புத்தகத்தை படிச்சாகணும்
0: கண்டிப்பா.
2: அதே மாதிரி நம்ம ஒரு அப்துல் கலாமோட அறிவை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவரோட புத்தகத்தை படிச்சாகணும். அவங்களோட நம்ம டிராவல் பண்ண முடியாது. இந்த நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒரு 4 பேர்த்த வச்சு நம்மளோட அனுபவத்தை வளர்த்துப்போங்கிறது கண்டிப்பா முக்கியம் இல்லாததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு பக்கத்து கிட்ட பொறுத்த வரைக்குமே பகையாளியாக இருக்கும். இல்ல, ஒரு சீரியஸான ஒண்ணு. இதே நம்ம புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா விஞ்ஞானத்தை பத்தியும், சிட்டி வில்லேஜ்ல இருக்கிறவங்க விஞ்ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு புத்தகத்தை தான் படிச்சாகணும். ஒரு சென்னையில இருக்கிறவன் ஒரு நெல்லை எப்படி அறுவடை பண்ணணும்னு அவனால வில்லேஜ் வர முடியாது. அவனும் அந்த புத்தகத்தை படிச்சா மட்டும்தான் அவனும் தெரிஞ்சுப்பான். சோ புத்தக அறிவு மட்டும்தான் ஒருத்தனை வந்து முன்னுக்கு கொண்டு வரும் சார். இப்ப அனுபவத்துல உயர்ந்தவங்க நம்ம காமராஜரை கூட நீங்க சொல்லலாம், ஆனா புத்தகத்தை படிச்ச எல்லாருமே அப்துல் கலாம் ஆகலாம்.
0: அதே சமயத்துல வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது இங்க வந்துட்டு வெற்றிக்கு புத்தக அறிவும் பொது அறிவும் ரெண்டுமே அவசியம் அப்படின்றத சில நேயர்கள் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, புத்தக அறிவு நமக்கு அடிப்படை அறிவை கொடுக்குது, பொது அறிவு அந்த அறிவை வாழ்க்கையில சரியான நேரத்துல பயன்படுத்தக்கூடிய திறனை கொடுக்குது அப்படின்றது தாங்க. நம்ம கூட இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு மறுபடியும் உங்க கூட கண்டினியூ பண்றேன். வணக்கம்.
3: வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சூப்பர். அதே மகிழ்ச்சி உற்சாகத்தோட இன்னைக்கோட தலைப்புக்கு போயிடலாம்னா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவானா?
3: என்ன பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பொது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் வெற்றி அப்படிங்கறது பெறுவதற்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொது அறிவு அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு வேண்டிருக்கு அப்படின்னா எல்லாத்த பத்தியும் ஒரு ஞானம் அப்படிங்கறதும் தேவைப்படும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அவன் எப்படி எல்லாம் வாழ்க்கையில முன்னேறலாம், எப்படி எல்லாம் அவன் வந்து வாழ்க்கையில தகுதி அப்படிங்கிற ஒரு விஷயம் படலாம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சுக்க முடியும். அதனால வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னா முதல்ல தகுதி அப்படிங்கறத வளர்த்துக்கணும். அந்த தகுதி அப்படிங்கறத சூப்பரா வளர்த்துக்குவாங்க. அதனால சமயோஜிதமா செயல்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது கண்டிப்பா வேணும்ப்பா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில வந்துட்டு பங்கு பெற்று நீங்க அருமையான கருத்தை சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நடக்க தெரியல இலக்க அடைய முடியுமா?
1: முடியவே முடியாது.
0: அந்த மாதிரிதான், நீங்க பாதையில நடக்க தெரிஞ்சவரா இருந்தாலும் கையில வரைபடமே இல்லைன்னா சரியான இடத்தை நம்மளால அடைய முடியாது. வரைபடம் புத்தக அறிவு, பயணம் பொது அறிவு, வெற்றி அப்படின்றது ரெண்டுமே சேர்ந்த ஒரு பயணமா தான் இருக்கு. இத ரொம்பவுமே அழகா ஒரு விஷயம் சொல்லுது. இந்த இங்க இருந்து சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டீபன் கோவி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு ஒரு புத்தகத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்றாரு. திறமையா இருக்கிறது மட்டும் போதாது, சரியான பழக்கங்களும் சரியான அணுகுமுறையும் இருந்தாதான் நீண்ட காலம் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது. அவர் சொல்லக்கூடிய 7 பழக்கங்கள்ல என்னென்ன தெரியுமா?
1: என்னென்ன சொல்லுங்கண்ணா.
0: பொறுப்பை ஏத்துக்கணும், முதல்ல முக்கியமானதை செய்யணும், எல்லாருக்கும் வெற்றி பெறும் தீர்வை தேடணும், முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மற்றவங்களை வந்துட்டு புரிய விடணும், அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு இடத்த கொடுக்கணும், தினமுமே உங்களை நீங்களே வந்துட்டு மேம்படுத்திக்கணும். இது எல்லாமே அந்த புத்தக அறிவு மட்டும் இல்லாமல்

0: வாழ்க்கை அறிவை சேர்ந்த பாடங்களாகவுமே இருக்கு. நம்ம கூட இன்னொரு நேயரமே இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய பேர், ஊர்?
1: ருக்மணி அம்மா, தாதுக்காப்பட்டியில இருந்து பேசுறேன் சாமி.
0: வணக்கம் ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா தெரியுங்கம்மா. வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றதுதான். சொல்லுங்க.
1: கல்விக்கு வெற்றி பெரிய புத்திசாலியாகி பெரிய வேலைகளுக்கு எல்லாம் வர முடியுது.
0: கண்டிப்பா.
1: அதுக்காக படிக்காதவங்களுக்கு புத்தி கிடையாதுன்னு கிடையாது.
0: சூப்பர்.
1: ஆனா படிக்க கல்வி அறிவுங்கிறது படிச்சாதான் கல்வி அறிவு வரும்.
0: அனுபவத்துலதான் பொது அறிவு வரும்.
1: ஆமா, அனுபவத்துல பொது அறிவு வரும். ஆனா அந்த காலத்துல எல்லாம் படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு, படிக்காத மேதைகளும் பலவோரும் உண்டு அப்படின்னு தான்
0: சொல்லியிருக்கிட்டேன்.
1: அதனால படிக்காத மேதைகள் நிறைய இருக்காங்க.
0: கண்டிப்பா.
1: அதுங்களுக்கு படிச்சாதான் அறிவுன்னு கிடையாது. ஆனா மேல மேல படிப்புக்கு கல்விதான் முக்கியம்.
0: கண்டிப்பா.
1: கல்வி புக்க படிச்சவங்க தான் அந்த பாடத்துல வர அறிவியல் பொது அறிவு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும்.
0: கண்டிப்பா.
1: ஆனா படிக்காதவங்க வெறுமன பொது அறிவு தெரிஞ்சுக்க முடியும், அந்த பாடத்தை பத்தி தெரியாது அவங்களுக்கு.
0: கண்டிப்பா. சொல்லுங்க.
1: கல்வி அறிவுக்கு கல்வி அறிவுன்னா புத்தகம் தான், பொது வாழ்க்கை அறிவுன்னா பொது அறிவு.
0: அப்ப உங்களோட கருத்துப்படி புத்தக அறிவும் தேவை, பொது அறிவும் தேவை மனிதர்களுக்கு வெற்றிக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரொம்ப நன்றி அம்மா.
1: புத்தகத்தை வச்சு மட்டும் முன்னேற முடியாது, வாழ்க்கைக்கு பொது அறிவும் வேண்டும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பகிர்ந்துக்கிறதுக்காக. ரொம்ப அருமையா வந்துட்டு நிறைய நேயர்கள் வந்துட்டு கால் பண்ணி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் வந்தாச்சு. பாடலை கேட்டுட்டு வாங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நிகழ்ச்சியிலிருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க தருண் மற்றும் பிரதீபா தாங்க. நேர்களை இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தலைப்பு பிரதீபா?
2: நீங்களே சொல்லிடுங்க.
1: மறுபடியும் நானே சொல்லவா? வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா அப்படின்றது தாங்க. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707078 என்ற எண்களை தொட்டு தாராளமா பகிர்ந்துக்கலாம். ஆனா நிறைய நேயர்கள் ஆல்ரெடி இதுக்கான கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதீபா, வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்ல புத்தக அறிவா?
2: அதான், ரெண்டுமே தான் முக்கியம். வெறும் புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இருந்தா ஒன்றும் ஆகாது, அனுபவமும் வேணும். அதனால ரெண்டுமே முக்கியம் தான்.
1: அந்த அனுபவத்தை எப்படி நம்ம கத்துக்கிறது?
2: பொது அறிவுனால தான்.
1: பொது அறிவு, அந்த பொது அறிவு தெரிஞ்சிருக்கும். அவரோட அந்த சின்ன வயசுல இருந்து அவரோட வாழ்க்கை வரலாறு எல்லாத்தையுமே அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு புத்தகத்துல ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருப்பாரு. அந்த புத்தகத்தை நம்ம படிச்சா மட்டும் அவர் பண்ண மாதிரி நம்மளால பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த புத்தகத்தில் படித்ததை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது செயல்முறைப்படுத்தினா மட்டும்தான் நமக்கான அந்த ஒரு விஷயம் நமக்காக வந்துட்டு தானாக வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். நேர்களே, எல்லாருமே ரொம்ப அருமையாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இவ்வளோ நேரம் எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக வந்துட்டு நிறைய பேர் பேசுனீங்க. வெற்றிக்கு முக்கியம் பொது அறிவா இல்லை புத்தக அறிவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை இப்போ கால் பண்ணி சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சோனா எஃப்எம் 9787707078 என்ற எண்களை தொட்டு வாட்ஸ்அப்ல கூட உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். என்ன பிரதீபா, கிளம்பிடலாமா?
2: கிளம்பிடலாம்.
1: ஓகே, நாங்க இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு சிறப்பான நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது தருண் மற்றும்
2: பிரதீபா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான்.

நம்மளோட நிகழ்ச்சி. இன்னைக்கு காலகட்டத்தில் தூக்கம் வராமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி முதல் விஷயமாகவே வந்து பேச போகிறோம். என்ன நகராட்சி எடுத்ததுமே கண்டென்ட்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக வந்து இந்த ஒரு விஷயம் வந்துருக்குங்க, அதை தூக்கம் வராதது. அதாவது ஒரு வேளை இந்த தூக்கத்தை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து கடவுள் எடுத்துட்டா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். நைட்டும் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்க மாதிரியே வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஸ்லீப் அப்படின்றது நம்மளை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வந்துருக்கு. ஆனால் அப்படி இருந்தாலும் நிறைய பேர் வந்து தூக்கம் வராமலும், ரொம்ப கம்மியான தூக்கத்தினாலையும், சரியான தூக்கம் வராமலும் அவதிப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் டிப்ரெஷன் கூட வந்துருக்கலாம். ஏதாவது நம்ம கடந்த காலத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நினச்சிட்டே இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக வந்து இருக்குங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் நான் வந்து மாற்றும் போது, ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு முறைகள்னால நமக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஜங்க் அதிகமாக வந்து எடுத்திருப்போம். அதே மாதிரி வந்து இன்னும் மற்ற உணவு முறைகள் அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு நார்மலான வீட்டில் சமைச்ச உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும். அதாவது உணவுனால் தூக்கம் பாதிக்கப்பட்டுச்சுது அப்படின்னா, அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள்னால, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மன அழுத்தம்னால நமக்கு வந்து தூக்கம் வரல, ஏதோ பழைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு டீப் மெடிடேஷன் அந்த மாதிரி வந்து பண்ணலாம். அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடியே பண்ணலாம். இப்போ நம்ம தூங்குறோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour வந்து நம்ம மொபைல் ஃபோன்லாம் பயன்படுத்தாமல் அந்த 1 hour மட்டும் நினைக்காமல் இருக்கலாம். இப்போ 4 முழுக்க கூட நம்ம அந்த விஷயங்களை நினச்சிக்கலாம். ஆனால் அந்த 1 hour மட்டும் நம்ம வந்து அந்த டிப்ரெஷனாக ஆகக்கூடிய விஷயங்களை நினைக்காமல் வந்து இருந்து நம்ம வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே அமைதியாக உட்காந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே மெடிடேஷனுக்குள்ளார போவோம், அப்படியே லைட்டாக அப்படியே வந்து தூக்கமும் வரும், உடனே போய் நம்ம தூங்கிடலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நைட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணுறது நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி நம்ம தூங்கிறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறத கட்டாயமாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணை ஆறு தான், காவிரியினுடைய துணை ஆறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாருக்கும் ஒரு 5 துணை ஆறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணை ஆறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னாற்றினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அலவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்ன ஆச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் க்யூர் வந்து கொடுக்க முடியாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹோமியோபதியில் இந்த ஆஸ்துமாவை முழுமையாக குணப்படுத்த முடியுமாங்க மேம்?
1: கண்டிப்பாக சார், 100% பாசிபிள். ஏன் அப்படின்னா, நாங்கள் வெறும் நோயை மட்டும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது, அந்த நோய் இருக்கிற மனிதரை ட்ரீட் பண்ணுறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஆஸ்துமான்றது நோய் சரிங்களா, சிலருக்கு ஆஸ்துமா வந்து சில பர்டிகுலர் டைமில் அதிகமாகும் கம்மியாகும், அது அவங்களோட அறிகுறிகள். அந்த ஆஸ்துமா இருக்கிற டைமில் அவங்களோட மனநிலை எமோஷன்ஸ், சிலருக்கு அந்த வீசிங் வர நேரம் கோவம் வரும், சிலருக்கு அழுகை வரும், எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது அவங்க மட்டுமே கற்பனை பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதாவது அந்த வீசிங் வரப்போ நான் இறந்துருவணும், இறந்துட்டால் என்னோடய வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் யார் பார்த்துப்பாங்க, என் குழந்தைங்க அனாதியாகிடுவாங்க, அவங்களுக்கு அந்த அன்பு பாச அரவணைப்பு கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறது. இது வந்து எல்லோரும் இதே மாதிரி நினைக்க மாட்டோம், ஒருத்தங்க இந்த மாதிரி நினைப்பாங்க, இன்னொருத்தங்க வந்து நான் வாழ்க்கையில் இவ்வளோ சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அந்த லட்சியங்களை என்னால் இப்போ அடைய முடியாமல் போயிடும், ஸோ என்னோடய பேரண்ட்ஸோட பேரை காப்பாற்ற முடியாது அப்படின்றது சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, டெல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க மட்டுமே கற்பனை பண்ணிக்கக்கூடியது, அது ரியாலிட்டியில் இருக்கணும்னு கிடையாது. ஸோ அந்த கற்பனைக்கு பின்னாடி தான் மட்டுமே உணரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, துக்கம் தொண்டை அடைக்குது, மனசு பாரமாக இருக்குது. ஸோ அதுதான் உணர்வுகள், அது வெளியில் காட்ட முடியாது. இந்த மாதிரி மருந்தை உணர்வு நிலைக்கு செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறப்ப, இந்த உணர்வு நிலையிலேருந்து தான் டிஸ்டர்பன்ஸ், கற்பனை நிலைக்கு வந்து எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வந்து அது வியாதியாக வருது. ஸோ நம்ம இந்த உணர்வு நிலைக்கு மருந்து கொடுக்குறப்ப பர்மனன்ட் ரெக்கவரி இருக்கும். வெறும் வியாதிக்கு மட்டும் மருந்து கொடுத்தோம்னா அப்போதைக்கு சரியாகும், திருப்பி வரும்.
0: கண்டிப்பாக மேம், இப்போ ஹோமியோபதி அப்படின்றது உணர்ச்சிகளுக்கான மருந்து அப்படின்னே சொல்லலாமா மேம்?
1: கண்டிப்பாக சார்,
0: கண்டிப்பாக மேம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம் இல்லைங்களா. அப்படி மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, புத்தகம் படிக்கிறத பற்றி தாங்க வந்து சொல்ல போகிறேன். அதாவது நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன், குழப்பம் இது எல்லாமே வந்து இருக்கும். ஆனால் இதெல்லாம் இருக்கிறவங்க அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வந்ததுக்கான ஒரு காரணமாக இந்த புத்தகம் படிக்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்கங்க. அதுவும் குறிப்பாக நிறைய திரைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இந்த புத்தகம் படிக்கிறது மாறி இருக்கு. இப்போ குறிப்பாக ஏதாவது ஒரு விஷயம், இப்போ அடிக்ஷனால் நிறைய பேருக்கு டிப்ரெஷன் வரும். ஸோ அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சுய முன்னேற்ற புத்தகங்கள்னு பார்த்தா ஒரு 10-15 இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி புத்தகங்களை நம்ம ரெகுலராக படிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளும் அந்த புத்தகத்திலே இருக்கும். அது நம்ம இயல்பு வாழ்க்கையில் வரும்போது நம்ம அடிக்ஷன்லேருந்து மட்டுமே வெளியே வராமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வந்து இருக்கும், அதனால் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார வந்து போவாங்க. ஸோ இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றது எப்படி, பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு கூட நிறைய புத்தகங்கள் வந்து இருக்குங்க. ஸோ அந்த புத்தகம் படித்த உடனே நமக்கு வந்து பணம் வராது, ஆனால் நமக்கு வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். ஆகா, ஒரு வழி கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் அந்த வழி கிடைக்கல ஆனால் இப்போ வந்து அந்த வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பிக்க தேவையில்லை, அந்த ஐடியா வந்து இருக்குங்க. ஸோ இதே மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே ஒரு புத்தகம் அப்படின்றது இருக்குங்க. நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான புத்தகங்கள் வந்து இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது மாதிரி புத்தகங்கள் வந்து இருக்குது. இப்போ லவ் ஃபெயிலியர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதனால் மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வரதுக்கான நிறைய புத்தகங்கள் வந்து இருக்குங்க. சுய முன்னேற்ற புத்தகங்கள் தாண்டி நம்ம வந்து ஒரு பயணம் பண்ணணும், அதே மாதிரி ஒரு புது ஃபீல்டுக்குள்ளார வந்து போகணும் அப்படின்னாலும் அதற்கேற்ற மாதிரி புத்தகங்களும் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறதுனால ஒருத்தர் அவருடைய மனநலத்தை மேம்படுத்திக்க முடியும், மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம வந்து வீட்டு முறை வைத்தியம் பற்றியும், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆரோக்கியமான உணவு முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அப்படி இன்னைக்கு பண மருத்துப்பட்டியிலிருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா உங்கள் பேருங்கக்கா?
7: என் பேர் சுமதிங்க. பண மருத்துப்பட்டிங்க, பிறந்த ஊர் இதே தான், கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர் இதே தான்.
6: கண்டிப்பாங்கக்கா, பணமருத்துப்பட்டியிலேருந்து நம்ம கூட வந்து சுமதி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா, அக்கா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்கக்கா. வீட்டிலேயே வந்து அந்த சளி இருமல் காய்ச்சல் அதெல்லாம் வந்து குணப்படுத்துவாங்க. அப்படி குழந்தைங்களுக்கு அந்த சளி இருமல்லாம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான உணவு முறைகளை வந்து கொடுப்பீங்க, எப்படி வந்து அதை குணப்படுத்துவீங்கக்கா?
7: பண்ணுறதுங்களா, சளிங்கிறப்பங்க வந்து கஷாயம் வச்சு கொடுக்கணுங்க. கஷாயங்கிறப்ப வந்து ஒரு பட்டை, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் போட்டு, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றினோம்னா அது ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் சுண்ட வைக்கணும். சுண்ட வச்சு கொடுத்தோங்கன்னா சளி காய்ச்சல் எதுவுமே வராது.
6: அக்கா இது எத்தனை வயசு குழந்தைங்களுக்குக்கா கொடுக்கலாம்?
7: ஒரு 4-5 வயசுக்கு மேலே கொடுக்கலாம், அதாவது ஒரு 1/2 டம்ளர் கொடுக்கலாம்.
6: அக்கா குழந்தைங்களுக்கு காய்ச்சல்லாம் வந்தாலும் இதே மாதிரி கஷாயம்லாம் வந்து கொடுக்கலாமாங்கக்கா, இல்லை வேற என்ன பண்ணலாம்?
7: கஷாயம் பயன்படுத்தலாங்க. ஒரு சிலர் இப்போ பயந்துக்கிறாங்க. இப்போ ஜென்ரல்னஸில் எப்படிங்கன்னா, பெரியவங்க சொல்கிறது யாருமே கேட்கறது இல்லைங்க. ஏன்னா எங்கள் பிள்ளைங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதை சரியாகும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செட் ஆகாதும்பாங்க. நம்மளுக்குலாம் அந்த காலத்துல இருந்தே கஷாயம் குடிச்சதுனால நம்மளுக்கு அது தெரியறதுனால சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க.
6: கண்டிப்பாக கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க்கா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கக்கா. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா மழை வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும், ஆனால் கண்டிப்பாக வந்து மழை வரும். இப்படி மழை வந்துச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகள், சின்ன சின்ன காய்ச்சல் சளி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதற்கு நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, துளசி இலைகள், கற்பூரவட்டி இலைகள், மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சத்தூள், தண்ணீர், இதெல்லாம் நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து கஷாயம் வச்சு கூட குடிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து கஷாயம் செய்யலாம். துளசி இலை, கற்பூரவள்ளி, மிளகு, சீரகம், இஞ்சி, மஞ்சத்தூள், தண்ணீர், பனைவெல்லம், நாட்டு சக்கரை, இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கஷாயம் செய்யலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டே இருக்கிறோம் நம்மளோட நிகழ்ச்சியில. இந்த நேரத்தில் உடற்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றியும், நாம் கட்டாயமாக தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றியும், அதாவது உடற்பயிற்சி பண்ணுறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றியும் எடுத்துக்க வேண்டிய உணவுகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் இந்த மாதம் முழுவதுமே பேசிகிட்டு இருக்கோங்க. ஜிம்முக்கு நம்ம என்ன தான் ரொம்ப ஆக்டிவாக போனாலும் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஜிம்முக்கு போகிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் பற்றி தான் சில விஷயங்கள் அவங்க கூட வந்து பகிர்ந்துக்க போகிறோங்க. டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ், அது என்ன நகராஜ் டீப் ஃப்ரைடு ஃபுட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போண்டா ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ணுவாங்க, பஜ்ஜி, சமோசா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் ஃப்ரைடு சிக்கன், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து கெட்ட கொழுப்பு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ், பப்ஸ், கேக்ஸ், டோனட்ஸ், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர், அதுக்கப்புறம் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய சிப்ஸ், இது எதுவுமே இது எல்லாமே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு கெடுதலை விளைவிக்கிறத தாண்டி நம்ம பண்ணுற உடற்பயிற்சிக்கு பலன் கிடைக்காமல் பண்ணுறதுலையும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த உணவுகள்லாம் ஃபேட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் ஃபேட்டும் நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியம்னா அது வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஹெல்த்தி ஃபேட்ஸ் எதெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நட்ஸ், சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்கு, எக்கில் வந்து நல்ல கொழுப்பு வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஃபிஷ், அதுவும் குறிப்பாக சால்மன், மத்தி, இந்த மாதிரி மீன்களில் அந்த நல்ல கொழுப்பு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ கட்டாயமாக இதை நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது ஆரோக்கியமாக இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, ஆல்கஹால் அவங்க வந்து எடுக்கவே கூடாதுங்க, மது பழக்கத்திலேருந்து வெளியே வரணும். ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டே இருக்கும்போது

அதில் வந்து அவங்க வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி புகைப்பழக்கம் அதுவுமே வந்து அவங்க உடற்பயிற்சி பண்ணுறதுக்கான ரிசல்ட்டை தரதை தடுத்துரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு ரெண்டு பழக்கத்தையும் தவிர்த்துட்டு நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: அது வந்து நம்ம நடே கிளியர் பண்ணிட்டனா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியிலன்னு இல்லை, எப்பயுமே டெக்குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் செலுத்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்க மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனாகம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கிறேன் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கிறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான அசத்தலான மெயின்டெனன்ஸ்
2: ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. கஸ்டமைஸ் பண்றது லாக் ஸ்கிரீன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அப்டேட்டா இருக்குல்ல. அந்த மாதிரி விவோ மொபைல்ல இருக்கிற ஃபன் டச் வாய்ஸ்ல பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் அண்ட் லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டு உள்ள போய்க்கோங்க. அங்க லாக் ஸ்கிரீன் செட்டிங்ஸ்க்குள்ள போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி லாக் ஸ்கிரீன்ல இருக்க வால்பேப்பர் மாதிரி ஒன்று காட்டும், அதுக்கு கீழே எடிட்னு ஒன்று காட்டும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கு அப்புறமா கீழே சேஞ்ச் வால்பேப்பர்னு இருக்கும், அதை தொட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை தொட்டு நீங்கள் வால்பேப்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு சைடில் டெப்த் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டெப்த் எஃபெக்ட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் அந்த டெப்த் எஃபெக்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்சனோட இமேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பர்சனோட ஒரு ஆளுக்கு பின்னாடி அந்த கிளாக் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம்ஸ்லாம் அவங்களால ஆட் பண்ணிக்க முடியும். டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், அது தொட்டிங்கன்னா ஃப்ரேம் ஆட் பண்ணுறது, ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்க கலர் ஆட் பண்ணுறது, கலர் மாற்றுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, ஐக்கான் ஆட் பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய கஸ்டமைசபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட விவோ லைக்யூ மொபைல் ஃபன் டச் சாய்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதோட லாக் ஸ்க்ரீனை வேறு லெவலில் மாற்றி கொடுக்கும். இது கண்டிப்பாக இது உங்களில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுவாங்க. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழையிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறார். எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்னதான் சொல்ல வர, அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.
1: ஏய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?

0: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனாயகம்ல ஒளிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்கள்

இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப்பின் மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக் குருல அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான மார்க்கெட்டில் புதுசு அப்படியே சொல்ல போறேன். இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் தான் கொண்டு வந்திருக்கேன். உங்களோட பட்ஜெட் வந்து ஒரு 13,000 இருந்தது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க தாராளமா வாங்கலாம். ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் தான் இது. இதுல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறது கேட்டலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெட்மி நிறுவனத்திட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய 15C 5G மொபைல் தான் இது. இந்த 15C 5G மொபைல்ல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னல, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த மொபைலோட பேட்டரி தான். பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மொபைல்ல உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி செக்மெண்ட்லயே லார்ஜஸ்ட் டிஸ்பிளே இந்த மொபைல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு லார்ஜஸ்ட்னா 17.53 cm, அதாவது 6.9 inches ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவும் 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ராயல் டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு டிசைன் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் ப்ளூ கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வரதுனால தண்ணி துளிகள்லாம் பட்டாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்காக வந்து மொபைலில் தண்ணிக்குள்ளேயே போட்டு எடுத்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி இந்த மொபைலில் உங்களுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான 2 cameras கொடுத்துருக்காங்க. 50MP AI டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைலில் மீடியா டெக் டெமென்சிட்டி 6300 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து நம்ம 16GB இருக்குல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்பில்ட்டாக வரக்கூடிய ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 variant இருக்கு. 4GB 6GB 8GB இருக்குது. இப்போ நான் சொல்கிறது வந்து 4GB 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வரக்கூடியதாக வேரியண்ட்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மொபைலில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூட உங்களுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வருது. இந்த சார்ஜர் வந்து உங்களுக்கு இந்த மொபைல் வாங்குறப்ப பாக்ஸ்க்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 28 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 50% சார்ஜ் வந்து உங்களால் ஃபில் பண்ணிக்க முடியும், ஃபில் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது 13,000 பட்ஜெட்டில் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஃபோனாக இல்லாமல் ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸில் நல்ல பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு டீசெண்டான கேமராவோட ஒரு மொபைல் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். Redmi 15C 5G அப்படிங்கிறது அந்த மொபைலோட பெயர். இந்த மொபைலோட தற்போதைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 12,499 ரூபாயாக இருக்குது. இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணால் வாங்கிக்கலாம் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கிறேன் கூட உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. டெக்குரு நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப்பு ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமி.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமி? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க கேட்கலாம். முக்கியமா இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்மார்ட் கேஜெட் ஆகட்டும், இல்ல ஆப் பத்தின அப்டேட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் இந்த மாதிரிலாம் சொல்றேன்ல, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்க சோனா வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் அப்படியே கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புங்க. 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்க அனுப்பணும். இல்லதுவாக எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண தெரியாது, கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா கால் பண்ணியும் சொல்லலாம். அதே நம்பர் தான் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம் மக்களே. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம கூட ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் பேசுவார். நம்ம எப்படி சைபர் கிரைம் அண்டு சைபர் செக்யூரிட்டியில் ஜாக்கிரதையாக இருக்கிறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டெக்னாலஜி சார்ந்து அதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு நம்ம கூட ஒருத்தர் வந்து இணைஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூட யார் அப்படி இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஷி டெக்னாலஜிலேருந்து ஹேம்நாத் இணைஞ்சிருக்காரு. இவர் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாக கண்டென்ட் கிரியேட்டராவும் இருக்காரு. இவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஹேம்நாத்.
1: ஹாய் ப்ரோ.
0: ஹாய் ஹேம்நாத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ.
0: சூப்பர் ஹேம்நாத். ஹேம்நாத், இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறிட்டு இருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்ம பாக்கெட்டில் ஒரு 10-5 வச்சுப்போம், பர்ஸில் ஒரு 10-5 வச்சுப்போம். அதனால் எங்கேயாவது போகிறப்ப நம்ம கையில் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருந்தது. இப்போலாம் யூபிஐ ஆப் வந்ததுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டலாக மாறி இருக்கு. எங்கே போனாலும் ஃபோன் இருக்குல்ல, நம்ம ஃபோன்லேயே காசு கொடுத்துக்கலாம். அதான் நம்ம கிட்ட இந்த யூபிஐ ஆப்லாம் இருக்குல்ல, யூபிஐயில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் நல்லதாக

0: இருந்தாலும் யூபிஐ ஆப் யூஸ் பண்றதுல மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதுல இந்த விஷயம்லாம் இருக்கு, இதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தா என்னென்னலாம் இருக்கு.
1: இதே வந்து இப்போ வந்து இந்த ஜிபே ஃபோன்பே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோமா, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட அந்த ஃப்ராட்லாம் நடக்குது. நீங்கள் ஏபிக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க ப்ரோ? அப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு அந்த அப்ளிகேஷனாக பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்டோர் ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் இருக்கும். நம்ம அதை வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டிஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிக்கே வந்து கூகுள் வந்து அந்த மாதிரி தான் இந்த பேங்கிங் ஆப்பு நம்ம அந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ண ஆப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா எடுக்கவே கூடாது. அதுக்கடுத்து கியூஆர் கோடு மெயினாக பார்த்தீங்கன்னா இதை சொல்லணும் ப்ரோ. ஸோ வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பெரிய நம்ம வீட்டில் வயசான இருக்கிற தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பா கூட அப்படி தான். ஸோ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அவங்க அமௌண்ட் வந்து ஜிபேல சென்ட் பண்ணால் நம்ப மாட்டாங்க. இதே வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு அவள் சென்ட் பண்ணிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சுட்டு நம்பிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், செக் பண்ணணும். இப்போ யாராவது நம்மளுக்கு ஒருத்தவங்க அமௌண்ட் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணணும். ஏன்னா எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி இப்படி பண்ணுவார். எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்க மாட்டார், பட் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க நம்பிடுவார். சரி ஓகே உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து மாஃபிங் பண்ண முடியும். அதுக்குன்னு ஏற்பட்ட வெப்சைட்டாக இருக்குது. ஸோ வெப்சைட் நான் சொல்ல வரும்போது அதுக்கு ஏற்பட்ட சைட்டாக இருக்குது. இப்போ உங்கள் நேம் போட்டு நான் உங்களுக்கு 20K சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு வெறும் 200 மட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். கேட்ட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு மொத்த காசே சென்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னா பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டாளர்கள் வயசானால என்ன நம்பி அமுச்சு விட்டுவாங்க, செக் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே மாற்றி அமுச்சுட்டாங்க போல நம்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த ரோட்டில் போகிறப்ப அந்த ஹெல்ப் வேணும் எனக்கு. ஸோ எனக்கு வந்து நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், எந்த கையில் காசு இல்லை, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன் எனக்கு கையில் காசு தான் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணாலும் ஒன்றுக்கு இந்த தடவை ஹெல்ப் பண்ணலாம். நான் தப்புனே சொல்ல ரெண்டுக்கு இந்த வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா நல்லது.
0: ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் யாருக்காவது அமௌண்ட் அனுப்புறதாகட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஹேம்நாத். மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரனுடன். இன்னைக்கு நம்ம கூட டெக்குரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் மற்றும் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கக்கூடிய ஹேம்நாத் இணைஞ்சிருந்தார். அவர்கிட்ட தான் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்காக டெக்குரு நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.
2: கருநிற சேலையில் வந்த தேவதை இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்பர் மக்களே, நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேரு இதுவும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன், அதுவும் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். இதை நீங்க வந்து கண்டிப்பா பண்றதுனால உங்களோட ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய அசசரிஸ்ல நிறைய நாள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அசசரிஸ்னா நான் எதை சொல்றேன்னா, இப்ப வந்து நம்ம மொபைல் வந்து ஒரே ஒரு பாகத்தினால உருவானது கிடையாது, அதுல பேட்டரி இருக்கும், டிஸ்பிளே இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும், போர்ட் இருக்கும், சார்ஜிங் போர்ட் இல்ல ஹெட்போன் ஜாக் இந்த மாதிரி நிறைய இருக்கும், கேமரா இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். அதில் நான் இன்னைக்கு என்ன எதை பற்றி நான் மெயின்டெனன்ஸ் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு எந்த மெயின்டெனன்ஸை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க கேமராவை எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற கேமரா மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க, ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் புரியும். இதுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. சரி, இன்னைக்கு கேமராவில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் அப்படின்னு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, அதாவது மொபைலில் இருக்க கேமரா மெயின்டெனன்ஸ் டிப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் டிப்ஸை பார்த்துப்போம். இப்போ ஒரு சில மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆகட்டும், இல்லை வேறு எந்த பிராண்டோட மொபைல் ஆகட்டும், நீங்கள் மொபைல் வாங்குறப்போ ஒரு சில கேமராலாம் பார்த்தீங்கன்னா வெளியே கொஞ்சம் தள்ளி இருக்கும், வெளியே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகுனா, நீங்கள் ஃபோன் எங்கேயாவது கீழே வைக்கிறீங்கன்னு

இருக்கும், அங்கங்கே கோடு கோடாக தெரியும், இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குது. இதுக்கு என்ன தான் திவாகர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து உங்கள் மொபைலோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேமரா லென்ஸ் ப்ரொடெக்டரோ இல்லை ஸ்க்ராச் கார்டோ வாங்கி நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா, உங்கள் மொபைல் நீங்கள் எப்பப்பெல்லாம் கீழே வச்சாலும் அந்த கேமராவோட லென்ஸ் வந்து அடிபடாது. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரிஞ்சிருக்காது, அதனால் நீங்களும் அது ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணாமையே விட்டுருப்பீங்க. இதனால் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அந்த ஃபோட்டோவோட தரம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஸ்க்ராச் கார்டு இல்லை, இல்லை இந்த மாடலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் இல்லை அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இதுக்கு மொபைல் கேஸ் போட்டுருங்கள. அந்த மொபைல் கேஸ்லயே பாத்தீங்கன்னா கேமராவை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியே ஒரு சில மொபைல் கவர்லாம் இருக்கு. அது வந்து நிறைய கவர்ஸ் இருக்கு. ஃபிளிப் கவர்ஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ப்ரொடெக்டடா தான் இருக்கும். ஏன்னா ஃபிளிப் கவர் போடுறப்ப அது வெளியே தள்ளி இருக்கிறதுனால அந்த கவருக்குள்ள கேமரா போறதுனால நீங்க கீழே வச்சாலும் எதுவும் ஆகாது. அந்த மாதிரி உங்க மொபைல் மாடலுக்கு ஏற்ற மாதிரி கேமரா ப்ரொடெக்டரோட இருக்கிற மாதிரியான கவர் வாங்கி போட்டீங்கன்னா உங்க கேமராட லென்ஸ் பத்திரமா இருக்கும். இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப தொடர்ந்து நீந்திருங்கள் 7.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்கறேன் கூட. இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9887707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நானும் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பரா இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்னைக்கும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்களோட பேசுறதுக்காக உங்களோட குரு மற்றும்
1: பிரதீபா ஓடி வந்தாச்சு.
0: ஆமா, ஓடி வந்தாச்சு. பிரதீபா வந்துட்டு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருந்தாங்க. எதுனால பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவங்க ஒரு ஆன்சர் வந்து சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கான டாபிக் தானா அவங்களுக்கு இந்த டாபிக்ல பேசுறதுக்கு எக்கச்சக்கமான கண்டென்ட்லாம் இருக்கா. ஸோ இன்னைக்கு என்ன தலைப்பு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் எது இருக்குமோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பா எல்லா காலகட்டத்திலயும் ஒரு சில பயங்கள் வந்திருக்கும். சின்ன வயசுல ஒரு சில பயங்கள் வந்திருக்கும், பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில பயங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க, எதுனால நீங்க சின்ன வயசுல அந்தந்த விஷயத்துக்கு பயப்படுவீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன வயசில் பயந்தீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பிரதீபா, இப்போ நீங்க சின்ன வயசா இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க?
1: கண்டிப்பா நான் சின்ன வயசுல இருக்கும்போது பயந்தது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது தான்.
0: ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது பயமா பயந்தீங்க?
1: ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறதுல இருந்து அப்புறமேட்டு எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போது, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல

0: ஹாஃப்டே ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே. அப்புறமேட்டு காலேஜில் ஃபஸ்ட் டே காலேஜ் போகும்போது ஒர்க்கில் ஃபஸ்ட் டே ஒர்க் வரப்பையும் பயந்து தான் வந்தேன்.
1: அது ஏன் எல்லா ஃபர்ஸ்ட் டேவும் பயங்கரமாக பயப்படுறீங்க?
0: பயம் இருக்கலன்னா நமக்கு செட் ஆகுமா, நம்மளுக்கு யாரெல்லாம் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, எப்படி இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் தான்.
1: ஓ, இதுதான் வந்து காமனாக நீங்கள் பயந்த ஒரு விஷயம்.
0: இதை விட அதிகமாக ஃபியூச்சர்ஸ் பற்றின பயம் அதிகமாக வந்துட்டே இருக்கும்.
1: இது வந்து பயம் இல்லை, ஓவர் திங்கிங் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பிரதீபா வந்து சொல்லியிருந்தாங்களே, சின்ன வயசுல ஸ்கூல் போகும்போது எனக்கு பயமா இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் டேலாம் ஸ்கூல் போகும்போது ஒரு மாதிரி பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரதீபா மாதிரியே நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070187 அப்படின்னு இந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க. சின்ன வயசுல நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பயப்படுவீங்க அப்படின்றத. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருக்கேன்.

ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் ஃபெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் ஃபெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில ஃபிளாட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவமாடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போகிறாரு. அங்கே உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால் மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிசாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு.

அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டு

0: முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா எப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின 2 கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
6: குரு. பிரதீபா, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறீங்களா?
5: என்ன தலைப்புனா, நம்ம ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் பயந்துருக்கோம் சின்ன வயசுலேருந்து. அந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் எந்த விஷயத்துக்கு பயப்பட்டுருக்கீங்க அப்படின்னு தான் இங்கே நம்ம பேச போகிறோம்.
6: ஆமாம், பிரதீபா கூட முன்னாடி சொல்லியிருந்தாங்க எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும், அதெல்லாம் வந்து என்னன்னே தெரியல, எனக்கு டிஃபால்ட்டாகவே பயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க.
5: சரி, அப்போ உங்களோட பயம்?
6: என்னோட பயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகும்போதெல்லாம் பயமாக இருக்காது. இந்த ஹோம்ஒர்க் முடிக்காமல் ஸ்கூல்லாம் போவோம்ல, அதுவும் குறிப்பாக எங்கள் மேக்ஸ் சார்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சார். ஒரு பீரியடில் அவர் கொடுக்குற ஹோம்ஒர்க்லாம் முடிக்காமல் போயிட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கும், ஐயோ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் குறுமா இருப்போம் வீட்டில், அப்போ ஏதாவது புதுசாக வாங்கிட்டு வந்தார் அப்படின்னா என் கையை காலெலாம் ஃபஸ்ட்டு கம்னு இருக்காமல்
5: உடச்சி போட்டுருவீங்க
6: பிரித்து பார்த்துருவேன். ஃபோன் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், அந்த நோக்கியா பழைய நோக்கியா மொபைல்லாம் இருக்குல்ல, அதில் அடிக்கடி கேம் விளையாடுவேன், அது வந்துட்டு ஏதாவது பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவாரோ எது சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த விஷயங்களுக்கு நான் பயந்தேன் சின்ன வயசில் ரொம்ப.
5: அப்படிங்களா? அப்போ பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டீங்களோ?
6: ஏங்க, ஒரே இல்லை அந்த அளவுக்குலாம் நம்ம எப்படி பயப்படாமல் இருக்க முடியும், பயந்தாகணும். இந்த மாதிரி சின்ன வயசில் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும்ல, அது என்ன அப்படின்றத எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது பிரதீபா, நம்ம லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க?
5: லைஃபோட பர்பஸ் அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கணும், மற்றபடி வேற என்ன, சந்தோஷமா வாழணும்னு நினைப்போம்.
6: எந்த ஒரு சல்லையும் இல்லாம
5: சந்தோஷமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை, அது
6: நிம்மதியா ஜாலியா இருக்கணும். இப்போ ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு?
5: தெரியாதுங்களே, சொல்லுங்க.
6: என்ன அப்படின்னா, உலகத்தோட மிக மிக மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நகரத்தோட பேரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இந்தியாவை சேர்ந்த ஜெய்ப்பூர் நகரம் இருக்குல்ல, ஜெய்ப்பூர் நகரமும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கிற ஜெய்ப்பூர் மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம். இப்போ நம்மளுமே லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்கும், நம்மளை விட இன்னும் 2-3 ஸ்டெப் அதிகமாக மேலே போய் ஹாப்பியாக இருக்கிறாங்களாம்.
5: பரவாயில்லையே, நம்மளும் ஜெய்ப்பூர் போயிட்டு அங்கேயே தங்கிடலாம் போலயே.
6: அப்படியே தங்கிங்கன்னா வீட்டில் யார் பார்த்துக்கிட்டு? ஓகே ஓகே பிரதீபா, நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொருடைய மக்கள்கிட்ட
5: சொல்லிடுறீங்களா? என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் சின்ன வயசில் எந்த விஷயத்துக்கு பயந்துருக்கீங்க அப்படின்னு தான் இங்கே நீங்கள் சொல்லணும்.
6: அதாவது சின்ன வயசில் எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக பயப்படுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியல? ஏன்னா
2: மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நெஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும்
1: குரு. ஸோ பிரதீபா, இன்றைக்கி நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமாக பயப்படுவீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க யார், என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் ருக்மணி அம்மா சாதகப்பட்டியிலிருந்து பேசுகிறேன்.
1: ருக்மணி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சாமி, நீங்க எல்லாம் இருக்கீங்க,
1: அருமையா இருக்க.
2: சரி சரி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. நீங்க? ஓகே ஓகேமா. இப்போ நீங்க சின்ன வயசுல எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க?
2: ஒரு வேலைய குறிப்பிட்ட டைம்குள்ள செய்யலன்னா எங்க அப்பா அப்பா கோவம் வந்துடும், அந்த வேலையை முடிச்சுட்டாகணும். ஆனா ஒண்ணு சொல்ல மாட்டாரு, திட்டுவாரு அவர் பார்வையிலேயே. நம்ம
1: ஓகே ஓகே.
2: ஆமா, டெட் பாடி பார்த்தா

0: கற்பனையை கற்பனையே பண்ணி அவங்க அப்படி படிச்சுட்டு சமம் கொண்டு போறாங்கல்ல, அப்படி திடீர்னு எந்திரிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் பார்த்தா நைட் எல்லாம் இந்த டெக்கடி கண்ணுக்குள்ள மாதிரியே இருக்கும் பயந்துப்பேன்.
1: நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு
0: நன்றி சாமி. நன்றி.
1: தாதகா பாட்டில இருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கால் பண்ணி அவங்க சின்ன விஷயம் சின்ன வயசுல என்னென்ன விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன வயசுல ஒர்க்லாம், அதாவது வீட்டில் ஏதாவது வேலை வச்சாங்க அப்படின்னா அதை கரெக்டான டைமில் முடிக்கல அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா வந்து பயங்கரமாக கோவப்பட்டுருவாங்களாம். ஸோ அதனால் பயப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ டீச்சர் எல்லோரும் காமனாக இருக்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்கும் வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஸ்கூலில் அந்த ஹோம்ஒர்க்லாம் முடிக்காமல் போகிறப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமும் வந்து இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் ஹாரராக வந்து நடக்கும்ல நம்ம லைஃப்பில். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப பயமாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா
2: கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7078 என்ற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லிட்டு போங்க.
1: என்ன கருத்தை சொல்லணும் அப்படின்றது நீங்களே சொல்லிடுங்க. நம்ம என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது
2: என்னன்னா, நீங்கள் என் சின்ன வயசில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்துருக்கீங்க அப்படின்ற தலைப்புக்கு தான் நீங்கள் பதில் சொல்லிட்டு போங்க.
1: ஓகே ஓகே. இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான் படத்துல இருந்து பணம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க அதிகமா எந்தெந்த விஷயங்களுக்கு ரொம்ப பயப்படுவீங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு, சின்ன வயசுல அவர் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமா பயப்படுவார் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வெளியே போகும்னு.
8: சின்ன வயசுல நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து பயந்துருப்போம். இப்பயும் அந்த மாதிரி

0: இருக்கீங்களா பள்ளி
1: பார்த்து? பயம் தான் இப்போ வரைக்குமே எனக்கு பள்ளினா ரொம்பவே பயம் எனக்கு.
0: ஓகே ஓகே. இப்போ நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, அந்த இருட்டெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்குமே அது பர்சனலா, அதாவது சின்ன வயசுல மட்டும் இருட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சந்திரசேகர் அண்ணா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. சின்ன வயசுல நீங்க எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமா பயப்படுவீங்க அப்படின்றத இப்போ அடுத்தடுத்து ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பிரதீபா மற்றும் குரு பேசிட்டு இருக்கோம்.
2: வயசுலேருந்து அவனா எனக்கு உசுறு

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு.
1: ஓகே பிரதீபா, இன்னைக்கு நம்ம ஒரு தலைப்புல பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்களேன்.
0: சொல்லிடுறேன். சின்ன வயசுல நீங்க எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்துருக்கீங்க அப்படின்னு தான் இந்த தலைப்புல பேசிட்டு இருக்கோம்.
1: இதை பத்தி பேசுறதுக்கு நம்ம கூட ஒரு நேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுவாரு, அவரு எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப பயந்தாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை சகோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைவேற்றிருக்கும் சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். நான் எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையா இருக்கேன், எந்த குறைபாடும் இல்ல. நானு அப்பா அக்கா மூணு பேர்
1: தான்.
2: அக்கா வாசப்படி விட்டு வெளியில வரமாட்டாங்க, அப்பெல்லாம் பெரிய கது. அப்பா வெளியில போனாருனாக்கா கூப்பிட கூடாது, அடிப்பாரு. அந்த பயம் மனசுல எனக்கு, அதனால கூடவே போயிட்டு ஓடி போயிட்டு அவரு கூட போயினே இருப்பேன். வேற எதுக்குமே நான் பார்த்து பயந்தது கிடையாது. பாம்பு இருக்கும் பாத்திருக்கும், வள்ளி இருக்கும், தேல் இருக்கும், எல்லாமே பாத்திருக்கேன். சில பேர் படுத்திருப்பாங்க, ராத்திரில படுத்தேன் எனக்கு பேய் மாதிரி வந்தது, என்னால படுக்க முடியலன்னு. நான் படுக்கிறேன் அந்த இடத்துல, நான் படுக்கிறேன். ராத்திரி சினிமாவுக்கு போட்டு ஒரு மணிக்கு நடந்து வரும், மயானது பக்கமா நடந்து வருவேன். எல்லாம் நீ எப்படி வர அப்படின்னா மனம் மனம் அந்த பகவான நினைப்பானு, அதனால பயன்றது கிடையாது. எங்க அப்பாவ கூப்பிடக்கூடாது போ சொல்ல, அது ஒண்ணுதான் நான் பயந்துருக்கேன், அடி வாங்கியிருக்கேன். அதுல இருந்து நான் போனாக்கா அவரை கூட மாட்டேன், ஓடி போய் அவர் கூடவே போக ஒரு பிஸ்கட் வாங்கி விடுவாரு. அதுதான் நான் பயந்தது, அதுக்கு மட்டும்தான். இன்ன வரைக்கும் நான் எதுக்குமே பயந்தது கிடையாது. என்னுடைய கருத்து நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. இப்போ சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணன் கால் பண்ணியிருந்தாரு. இப்போது ஒரு சில பேர்லாம் வந்து வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலோ வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்வார், அம்மா என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பயந்துட்டுருப்போம். ஸோ இதே மாதிரி நீங்களும் சொல்லணும், அதாவது நம்ம தாமோதர் அண்ணன் மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா
0: ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787707108
1: அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ரெண்டு பேருமே இங்கே

பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிபவயச நிகழ்ச்சியில நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை அள்ளி போட்டு எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு எந்த தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் நீங்கள் அதிகமாக எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்துருக்கு. ஸோ இதை பற்றி லாஸ்ட்டாக கூட நம்ம கூட நிறைய நேர்கள்லாம் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சின்ன வயசில் எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக சூப்பராக காமெடியாக ஷேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நானுமே இங்கே பயங்கரவரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கூடவே பிரதீபாவும் வந்து பயங்கரவரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 4-5 நாளாக சேலத்தில் கிளைமேட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. காளான் கடையெல்லாம் வியாபாரம் அமோகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சேலத்தில் திடீர் திடீர்னு ஈவினிங் ஆனாவே வந்து மழைலாம் வந்து பேஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ வானிலை மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில நாட்களுக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் நாட்டிலோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால் இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகும். மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனால தான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலை பகுதியிலையும் இந்த பொன்னா

0: வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீர் எல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து ஏலூர் ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. சோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில
6: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, பிரதீபா வந்துட்டு 8 திக்குன்னு குரல்லையும் போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்களா, அந்த ஒரு நேரம்லேயே அப்படியே இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதீபா, இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா,
5: நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பயந்தீங்க அப்படின்ற விஷயத்தை தான் இப்போ சொல்ல போறீங்க.
6: அந்த கேள்விதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் யாரு, அவர் சின்ன வயசுல எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப பயந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
5: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் தம்பி. நான் திருப்பூர் மாவட்டம் குறுநகத்திலிருந்து கஸ்தூரி பேசுறேன்.
6: கஸ்தூரி அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: என்ன
6: வயசுல என்ன விஷயத்துல ரொம்ப அதிகமா பயந்து
7: நாங்க குடிகின்ற தோட்டத்துல இருந்து பள்ளிக்கூடம் போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருங்க. அந்த பள்ளிக்கூடம் போறது 2 வாதை, ஒரு வாதை கொஞ்சம் சுற்றி போகணும், ஒரு வாதை நேர் வாதை. அந்த நேர் வாதையில போகும்போது என்னங்க அப்படின்னா, ரெண்டு சைட்லயும் தோட்டங்க, தோட்டம் ஒரு நாய் இருக்குங்க. அது ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது முதல் நாள் நான் நெட்டம் போறேன், போகும்போது ஒரு நாய் வந்து குறுகடிக்குங்க. குறுகட்டிலேயே நான் இந்த கையில வச்சிருந்த சாப்பாடு கொண்டு போறேன், இப்படி நின்றுங்க. அன்னைக்கு பயந்த வந்தாங்க நாய்க்கு. நாய் வந்து இன்னமே 75 வயசாவது இன்னமும் தோட்டத்துல போகும்போது நாய் உலகம்னு யாராவது வந்து கூப்பிட்டு அது வாங்க. அந்த சின்ன வயசுல பதிஞ்ச ஒரு பயம் இன்னமே போகல, இன்னமே நாய் வேண்டாம் பயந்து போனீங்க. எல்லாம் கல் எடுத்து எரிவா குடிப்பாங்க, நானும் ஏறி மாட்டீங்க.
6: ஓகே ஓகேண்ணா, ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா கால் பண்ணி சொன்னதுக்கு.
7: நன்றி நன்றி.
6: ஆ, நன்றி நன்றிண்ணா. இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம கஸ்தூரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவருக்கு வந்து சின்ன வயசில் அந்த நாய்க்குட்டினா ரொம்ப பயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் அந்த சின்ன வயசில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு அதிகமாக பயந்தீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சொல்ல வேண்டிய நம்பர்
5: 9787707 நம்பருக்கு கால் பண்ணி மறக்காமல் உங்களோட பயத்தை சொல்லிட்டு போங்க.
6: ஆமாம், பயத்தை சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போது அடுத்தடுத்து 2 சூப்பரான வைபான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட நினைஞ்சிருக்கிறது பிரதீபா மற்றும் குரு. இன்னைக்கு நம்மளோட தலைப்புல என்னன்னா, உங்களுக்கு சின்ன வயசுல என்னென்ன இடத்துல பயம் வந்திருக்கு அப்படின்றது.
6: சின்ன விஷயத்துல எந்தெந்த விஷயம், சின்ன வயசுல நீங்க எந்த விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா பயப்படுவீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கீங்க. ஸோ இதை பத்தி நீங்கள் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போவீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு
5: இருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: பிரதீபாவும் பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்காங்க. பிரதீபா, இப்போ உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கா?
5: நான் ஃப்ரிட்ஜ்லாம் இருக்கு.
6: ஃப்ரிட்ஜ் காமனா எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க?
5: எதுக்காக யூஸ் பண்ணுவோம், தண்ணி கூலிங் பண்றதுக்கு, அப்புறம் பால் எல்லாம் வைக்கிறதுக்கு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு, ஐஸ்கியூப்.
6: ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச குழம்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு சாப்பிடுறது?
5: ஐயே அப்படி இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் வைக்கலாம்.
6: அந்த மாதிரி
5: எல்லாம் இல்ல. குழம்பு ஒரு நாள் நைட்னா அடுத்த நாள் வரைக்கும் வேணா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு வாரம் இல்ல.
6: ஓகே ஓகே, இதுக்கு தானே நம்ம ஃப்ரிட்ஜை காமனாக யூஸ் பண்ணியிருப்போம்.
5: ஆமாம் ஆமாம்.
6: ஆனால் ஜப்பானில் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க.
5: என்ன
6: அப்படின்னா, இப்போ நம்ம ஊர் கிளைமேட் ஒரு மாதிரி சில்லுன்னு தானே இருக்கு, ஆனால் சம்மரில் உங்களுக்கே தெரியும் ரோட்லேயே ஆப்பாயிலாம் போடலாம், அந்த அளவுக்கு ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு ஃப்ரிட்ஜ கண்டுபிடிச்சிருக்காரு. பாருங்க பிரதீபா, உங்களை மாதிரி
5: கண்டுபிடிச்சிருக்காரு. சயின்டிஸ்டாகி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்.
6: இல்லை, யோசிக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கணும். யோசிச்சுட்டு அப்படி போயிருந்தீங்க. இன்னொரு கண்டுபிடிப்பு அப்படின்றது ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. அடடே அப்படியா அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தது. ஸோ இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அவங்க கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் குரு மற்றும் பிரதீபா உங்களோட பேசிட்டு இருக்கோம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நாம் இவ்வளோ நேரம் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும், அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நேயர்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது நம்மளோட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தாமோதரன் ப்ரோ தான் அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. அதெல்லாம் கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்க போகுது. ஸோ இன்றைக்கும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், நீங்கள் லாஸ்ட் டைமே உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணி வ்ளாக்லாம் எடுத்து போட்டீங்களா, அதை சம்மந்தப்பட்டதாக நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரதர். இப்போ உங்களோட பழைய கதைக்கு வரலாம். நீங்கள் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தீங்கல்ல, அதாவது நான் உனக்கு ஆப்போசிட்டாக ஒரு சேனல் ஆரம்பித்து நான் வந்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால்லாம் விட்டீங்கல்ல. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தாரா உங்கள் வீடியோஸ்லாம், அதுக்கப்புறம் அவர்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: அவர் ஆக்சுவலி ரெண்டு பேருமே வந்து மெயினாக இதை சோசியல் மீடியாவில் மெயினாக இப்போ பண்ணல. அவரும் சைடாக பண்ணார், நானும் சைடாக தான் பண்ணேன். அவரும் ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நான் 180 அந்த மாதிரி போயிடுச்சு. அவரே கூட தமிழ் கூட என்கிட்ட ஒரு டைம் இந்த மாதிரி நானும் வீடியோ இன்னொருச்சுலாம் பேசி தான் போடுவார், இந்த மாதிரி மூணார் போக போகிறேன், அது அந்த வழியாக ட்ரை பண்ணுறதுக்கு மூணார் போக போகிறேன், எப்படி பண்ணிங்க இது பண்ணி சொல்லி கேட்டார். நாங்களும் ஃபன்னாக பேசிப்போம், அந்தளவுக்கு ஒரு போட்டி போகிறாமல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் என்னென்னா ரூமில் வந்து நான் ஒரு விளையாட்டுக்காக உன் சேனலை உடைக்கிறேன்டா அப்படி இப்படின்னு பேசுவேன். அது இந்த அளவுக்கு வந்து இங்கே நிற்கும் நான் எதிர்பார்க்கல.
3: கண்டிப்பா பிரதர், இதை அவருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. என்னது இது, சும்மா தானே சொல்லிட்டு போனாரு, அதுங்காட்டி இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸோடு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதையுமே எதிர்பார்த்துருக்க மாட்டாரு. உங்களோட வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் பிரதர். அதாவது நாமளே ஒரு இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி ஃபீல் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதை உங்கள் வீடியோஸில் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அன்வான்டான கண்டென்ட்ஸ் எதுவுமே இருக்காது, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குற மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்களும் வந்துட்டு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்துருக்கும். ஸோ உங்களோட பேஜ் ஆடியன்ஸ் வந்து யாராக இருக்கணும் அப்படின்னா, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குற மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா வந்துருக்கும். உங்கள் பேஜுக்கும் வந்து ரீச் அப்படின்றது ரொம்ப ஹையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து தாமு பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம தாமோதரன் ப்ரோ தான். இவர் தாமு மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறாரு. இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாரு, என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தாமு பிரதர், இப்போ உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு டிராவல் ஜேர்னர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெகுலராக வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ஒரு சில ஃபேமிலியில் எந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கும் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு அப்படின்னா, பெருசாக சப்போர்ட்லாம் வந்து கிடைக்காது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் எப்படி பார்த்தாங்க, அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ஃபேமிலி சப்போர்ட்னா ஃபேமிலி அவங்க எதுவும் பெருசாக கண்டுக்கல.
0: இந்த ஒரு பதில நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸுக்கு வந்து தெரியுமா பிரதர், நீங்கள் வந்து பேஜ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது?
1: நான் கூட ஒர்க் பண்ணுற ஒலிக்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு ஒரு டாக்டர் இருக்காங்க சேலம்ல, நியூரோ ஃபவுண்டேஷன் ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணாங்க, அவங்களும் எனக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்புறம் போனான் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்களும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது வரைக்கும் யாருமே நீ இந்த யூடியூப் பண்ணிட்டு இருக்க டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி என்னை யாருமே வந்து இது வரைக்கும் டிமோட்டிவேட் பண்ணதில்லை, எல்லாமே என்னை என்கரேஜ் தான் பண்ணுவாங்க.
0: கேக்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பிரதர். இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு எது வருதோ இல்லையோ கண்டிப்பாக நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து வரும். ஃபேமிலி சைட்லேருந்து எதுக்கு உனக்கு இந்த வேலை, நீ பேசாமல் 9 to 5 ஜாப் வந்து போகலாம், இல்லை தேவையில்லாமல் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் கொலீக் சைட்லாம் போய் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தாங்க அப்படின்னா, இவன் பாருப்பா தேவையில்லாமல் கேமராவை கையுமாக சுற்றிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா, அதெல்லாம் வந்து வேற லெவல் ஜி. இப்போ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு எது முக்கியமாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்களோட சப்போர்ட்டு ஃபேமிலியோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து கொடுங்க, அது வந்து போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுவீங்க அப்படின்றதா இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா, அதுக்கப்புறமா தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருந்தார், காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணாலாம் கால் பண்ணி அவங்க சின்ன வயசில் எந்தெந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க அப்படின்ற ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிரதீபாவுமே அவங்களோட கருத்துக்களையும் ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களும் சின்ன வயசில் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. சேலத்தில் மழைலாம் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: உடம்பு டயர்டா இருந்தா நாம ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திருக்கலாம், ஆனா கூடவே இருந்து நம்ம மனசை நம்மளுடைய எனர்ஜியை மொத்தமா உறிஞ்சி எடுக்கிற அந்த ஒரு உறவை சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இத இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பெண்களுடைய மனநிலையில இருந்து எப்படி யோசிக்கலாம் அப்படின்றத பத்தி பேசலாம். வாங்க, கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேர்களே, கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்களும் கூட, இந்த நிகழ்ச்சியும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கான நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு ஆணா இருந்து தொகுத்து வழங்கும் போது இந்த சமூகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை எப்படி இருக்கு இல்லையா, அதனாலதான் நான் வந்து சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த நிகழ்ச்சியை பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேயர்களே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் வந்து ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் உங்களை அதிகமா சோர்வடைய வைக்கிற ஒரு உறவு எது அப்படின்றதான் இன்னைக்கான நிகழ்ச்சியினுடைய கேள்வி. ஏன்னா பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில உறவுகள் அப்படின்றது நமக்கு நிம்மதியையும் மனசுக்கு ஒரு பெரிய பலத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா சில நேரங்கள்ல சில மனிதர்களோட நம்ம பேசும்போதோ இல்ல அவங்க கூட இருக்கும்போதோ நம்ம மனசு அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷம் இல்லாம சந்தோஷம் எல்லாம் வடிஞ்சு போய் நாம ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிடுவோம். அந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களா இருக்கட்டும், எப்பவும் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒட்டிக்க ஆரம்பிக்கும். இல்ல மத்தவங்களை குறை சொல்ற குணம் அப்படின்றது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அப்படியே வந்து ட்ரைன் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கு அப்படின் போது நமக்கே என்ன தோணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்க ஆரம்பிக்கும். இது பெண்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமா இருக்கும். இது எப்படி பெண்களுடைய வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு மனச்சோர்வு அதிகமா இருக்கோ அந்த டைம்ல தான் அந்த உறவு அப்படின்ற ஒரு பிரச்சனை அப்படின்றது ஒரு ஏற்பட ஆரம்பிக்குது. ஏன்னா சமையல், வீடு, குழந்தைங்க அப்படின்னு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எத்தனையோ உடல் உழைப்புகள் இருந்தாலும் குடும்பத்துக்காக சிரமப்பட்டு தாங்கிக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா வீட்டுல என்ன செஞ்சாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குறை சொல்லுகிட்டே இருக்கக்கூடிய கணவரா இருக்கட்டும், இல்ல மாமியாரா இருக்கட்டும், எதை செஞ்சாலும் திருப்தி அடையாத மாமனார் மாமியாரா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம அன்பதான கொடுக்கறோம், ஆனா ஏன் நமக்கு திருப்பி இப்படிப்பட்ட கேள்விகள் வருது அப்படின்னு சொல்லி தன்னோட சொந்தங்களை நினைச்சு அவங்க வந்து வருத்தப்படக்கூடியவங்க, மனச்சோர்வு அடையக்கூடிய பெண்கள் அப்படின்றது நிறைய பேர் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சமாளிச்சு வாழ்றதே ஒரு பெரிய போராட்டமா மாற ஆரம்பிக்குது பெண்களுடைய வாழ்க்கையில. நான் என்ன செஞ்சாலும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க, போதாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு போது அந்த நேரத்துல பெண்கள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் வந்து ரொம்ப உடைஞ்சிருவாங்க. சோ அதுதான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ரியாலிட்டியா இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயும் இருக்கு அப்படின்னு போது அதுக்காக தான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இது வந்து உங்க மனசுல இருந்து பேசணும் அப்படின்றதுக்காக தான் பெண்கள் எல்லாருக்காகவும் கேள்வி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய உடம்ப சோர்வை விட உங்க மனசையும் சந்தோஷத்தையும் மொத்தமா உறிஞ்சு உங்களை அதிகமா சோர்வடைய வைக்கிற அந்த உறவு எது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. சோ அந்த கேள்விக்கு மறக்காம பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ராஜ்குமார் இதனாலதான் இப்படி இருக்கு அப்படின்ற ரீசனோட நீங்க வந்து சொல்லலாம். தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள்ல இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால் அவங்களை அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படியே அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃபிம் ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமால நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி.

வந்துக்க போறேன். கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. ஒரு ராக்கெட், ராக்கெட் இல்ல பந்து, அதை வந்து ராக்கெட் மாதிரி ஸ்மாஷ் பண்ணி அசைக்க முடியாத உழைப்பாலும் இந்திய விளையாட்டுத் துறையில பெருமையாவே மாறி இருக்கக்கூடிய ஒரு பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தான் பி வி சிந்து. இவங்களை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து சொல்ல போறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை பத்தி ஆல்ரெடி நீ பேசிட்டே ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா இவங்களை பத்தி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்காங்க, அந்த சாதனையை பத்தி தான் நான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்ல போறேன். இவங்க இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைதராபாத்ல வாலிபால் விளையாடக்கூடிய அப்பா அம்மாவுக்கு தான் மகளா வந்து பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல 8 வயசுல இருந்தே பேட்மிண்டன் களத்துக்கு இறங்கி தினமும் 3 மணிக்கே எழுந்திருச்சு 56 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி அங்க போய் பேட்மிண்டனை கத்துக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. இப்படி இவங்க உழைச்சதுனாலதான் இவங்க உலக அரங்குல யார் இவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்காங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல வந்து ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்றது இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச அரங்குல சீனா ஜப்பான் வீரர்களுடைய ஆதிக்கம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் பல போட்டிகள் அந்த இறுதி சுற்று எல்லாத்தையுமே போயிட்டு தங்கப்பதக்கம் வந்து தவற விட்ட போது சோசியல் மீடியாக்கள்ல இருக்கக்கூடியவங்க சில்வர் சிந்து அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் அப்படின்றது இவங்களுக்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசன்ட் டைம்ல அவங்க தீவிரமான முழங்கால் வலி அப்படின்றதுலாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. சோ இதெல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஃபார்ம்லே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இனி சிந்துவால வர முடியாது அப்படின்னு சொல்லாங்க. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டு இருந்தாலுமே, அந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இவங்களுடைய காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டு இருந்தாலும், இந்தியாவோட கொடிய மீண்டும் உயரத்துல பறக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக இவங்க மறுபடியும் வந்து விளையாட்டை தொடர்ந்து இருக்காங்க, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய அத்தனை காயங்களையும் அத்தனை கேலி பேச்சுகளையும் அவங்களுடைய வெற்றியின் மூலமா அந்த பயிற்சியின் மூலமா மீண்டும் ஒரு மாபெரும் சாதனை, அதாவது வரலாற்று சாதனை வந்து நிகழ்த்தி இருக்காங்க. அது என்னன்னா, 2026 ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் பிரிவுல வந்து சாம்பியன் பட்டம் வென்று இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்திய பேட்மிண்டன் வீரர் அப்படின்ற ஒரு அசாத்தியமான சாதனையை வந்து இவங்க படைச்சிருக்காங்க. 2 ஒலிம்பிக் தங்கப்பதக்கம், உலக சாம்பியன்ஷிப் தங்கப்பதக்கம் ஏற்கனவே இவங்க வந்து வெற்றி பெற்று சரித்திரம் படைச்சிருந்தாலுமே, இப்போ 2026 ஜப்பான்ல வந்து தன்னோட இந்திய கொடியை, நம்ம இந்திய கொடியை வந்து உயர பறக்க விட்டு இந்தியாவோட பெருமையை வந்து உலக அளவுல வந்து பறைசாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து உங்களால இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க இதுக்கப்புறமேட்டு இப்படிதான் இருக்க போறீங்க, இதுக்கப்புறம் நீங்க இந்த துறையில சக்சஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களா இருக்கட்டும், பல கேள்விகளா இருக்கட்டும், இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்க முயற்சி எடுத்தீங்க, அதாவது விடாமுயற்சியோட இருக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு அசாத்தியமான சாதனையை வந்து பண்ண முடியும். உடல்நலத்துல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல சாதனையை பண்ண முடியும் அப்படின்றத பி வி சிந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி உங்களாலையும் சாதனை பண்ண முடியும் அப்படின்றத நானுமே இந்த நிகழ்ச்சியின் மூலமா அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்க கண்டிப்பா சாதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காக அடுத்தடுத்து பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்திக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியல?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம் எல்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீட்டில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இப்போது ரீசன்ட் டைமில் என்னோடய ஜிம்மெட்டு ஒரு அக்காவுக்கு வந்து இந்த தசைநார் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஜிம்முக்கு வராமல் விட்டுட்டாங்க. அப்போது யதார்த்தமாக பார்க்கும்போது அவங்களே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு லிக்மெண்ட் வந்து டேர் ஆயிடுச்சு, அதாவது தசைநார் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு குரூப்பாக ஒரு 4-5 பெண்கள்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு இந்த லிக்மெண்ட் டேர் அப்படின்றது ஒன்று ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் ரிலேட் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்கிறதையும் தாண்டி உங்கள் எல்லாருக்காகவும் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன்.
5: வாழ்வே இது போராட்டம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாம பகுதி தான். சோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில யார் வந்து பேச போறாங்க அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி, கண்ணாம பகுதி எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்துகிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சவால்களா இருக்கட்டும், அவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின் போது அந்த பிசினஸ்ல என்ன மாதிரி சவால்களை கடந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம கூட வந்து சொல்ல போறாங்க. அதுதான் கண்ணாம பகுதி. இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில யார் எங்க இருந்து வந்து பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: சொல்லுங்க, உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: என்னோட பேர் சரண்யா. நான் இங்க சேலம் செவாப்பேட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சேன், ஆன்லைன்ல வந்து பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெயினா நான் ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா கிட்ஸ் ட்ரெஸ்.
5: இன்னைக்கு நம்ம கூட வந்து டைனி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் வச்சிருக்கக்கூடிய சரண்யா கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்க கிட்ட நம்ம அடுத்தடுத்து பேசலாம். சரண்யாக்கா, இப்போ நீங்க வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து வேலைக்கு உட்பட்டு நீங்க புதுசா உங்களுக்காக வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உங்களுக்கு பிடிச்ச ஃபேஷன் டிசைனிங்க சூஸ் பண்ணி இப்போ சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின் போது, ஆரம்பத்துல நீங்க அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கும் இப்போ நீங்க வந்து ஓனா ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின் போது, சோ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
6: என்ன டிஃபரண்ட்னா, எல்லாருமே சொல்லுவாங்க ஐடி கம்பெனில இருந்தும் போது கொஞ்சம் நீ ஜாலியா இருந்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ இப்பதான் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இன்கேஸ் நான் ஐடி கம்பெனில போயிருந்தேன்னா நான் இப்போ உங்க முன்னாடி உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்திருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு என்னோட கன்வீனியன்ட் டைம், என்னோட ஒர்க் நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். இப்ப நான் எனக்கு இப்ப நாளைக்கு என் பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ல ஒரு மீட்டிங், இல்ல அவங்க எங்கேயோ வெளில போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் போகலாம். சோ எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு, ஏன்னா இது என்னோட ஓன் கன்வீனியன்ட் டைம், பிளஸ் என்னோட கஸ்டமர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது எல்லாமே நான் ஓனா டெசிஷன் எடுக்கிறேன், யாரோட அப்ரூவலும் தேவையில்லை. சோ எனக்கு வந்து இது வந்து நான் வந்து ரொம்ப எப்படி சொல்றது, நான் ஓனா பண்ற மாதிரி இருக்கு.
5: நான் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ நான் பண்றேன் அப்படின்னு போது எனக்கு பிடிச்ச நேரத்துல நான் பண்ணிக்கிறதுக்கா இருக்கட்டும், இல்ல என்னோட தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு போது நான் ரொம்ப ஃப்ரீடமா இருக்கேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதையும் தாண்டி என்ன அடுத்தடுத்து கொண்டு போறதுக்கு, அடுத்தடுத்து வழி நடத்துறதுக்கு இந்த ஷாப் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது மூலியமா நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டும் இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லிருக்காங்க. சோ பெண்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு பிடிக்கல, குவிட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது அடுத்தடுத்து பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றத அக்கா வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. சோ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து நிறைய பிசினஸ் ஐடியா அப்படின்றது இருக்கலாம், நிறைய பிசினஸ் ஐடியாலாம் உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க அந்த பிசினஸ் ஐடியாவை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நீங்க யாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் இந்த உலகத்துக்கு. அப்போ பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய சின்ன ஐடியாவை அதை வந்து இன்னிலேருந்தே வந்து விதையா போட ஆரம்பிங்க. அந்த விதை வந்து ஒரு காலத்துல மரமாவோ செடியாவோ மாறும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையே அழகாகும். சோ அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு போது அந்த ஐடியாவை டெவலப் பண்ணி நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரு அப்படின்றத தெரிவிக்கும். பெண்கள் பிசினஸ் பண்ண முடியும், பிசினஸ் பண்ணா சக்சஸ் ஆக முடியும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளா உங்களால மாற முடியும் அப்படின்றத நானும் நிகழ்ச்சியின் மூலமா சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சரண்யா கிட்ட நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரங்களை கேரடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கூட சரண்யாக்கா வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து கண்ணம்மா பகுதியில் யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சரண்யாக்கா தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். சரண்யாக்கா, இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு பொண்ணு வந்து பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும், நான் பிசினஸ் பண்றது மூலியமா தான் நான் வந்து என்னோட குடும்பத்தெல்லாம் பாத்துக்கிறேன், எனக்கு தேவையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நான் வாங்கிக்கிறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அப்ப நீங்க எந்த தருணத்துல ஒரு பொண்ணு பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது? ஏன்னா நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு மேல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்பயுமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த பணத்தினுடைய அருமை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் கூட உங்களுக்கு ஆரம்பத்துல சவால்கள் எல்லாம் இருந்திருக்கலாம், சோ அந்த டைம்ல வந்து மேனேஜ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சோ ஒரு பொண்ணு அவங்களுடைய வாழ்க்கையில பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் கா?
2: ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கு எனக்கு. அது நான் எப்படின்னா, நான் காலேஜ் முடிச்சு வந்து நெக்ஸ்ட் மந்த்தே ஜாப் வந்துருச்சு, சேலரி வாங்கினேன். எனக்கு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது தேவைங்கிறத விட இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ என் கையில் நான் ஓனாக சம்பாதிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு திங்ஸ் என்னோட ஹஸ்பண்ட்க்கோ இல்லை என்னோட அப்பா அம்மாக்கோ இல்லை என்னோட பசங்களுக்கோ வாங்கி தரும்போது என் கிட்ட இருந்து இது என்னோட உழைப்புலேருந்து போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். யாருக்குனாலுமே வந்து இப்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்மளா நம்ம ஓன் இதுல பண்ணி பண்றோம் அப்படிங்கும் போது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கண்டிப்பா எல்லாத்துக்குமே தேவை. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நார்மலா வீட்டுல இருக்க எல்லா லேடிஸுமே இப்ப அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதை வச்சு இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ங்கிறது சொல்ல போனா ஒரு பிசினஸ் பிளாட்ஃபார்மாவே மாறிடுச்சு. சின்னதா அவங்களுக்கு என்ன பொருள் தெரியுதோ அதை ஜஸ்ட் போட்டாவே இன்னைக்கு அது ஒரு பிசினஸா ரன் ஆகுற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஒயர் பேக்ல இருந்து எழுதோ எல்லாரும் பண்றாங்க. சோ அந்த பினான்சியல் இண்டிபெண்ட்
1: எனக்குறாங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

0: 97.8 ஷக்கலக்க குட்டி. சூரியனும் மேகமும் இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு நாள் வானத்துல சூரியன் வந்து பயங்கர சந்தோஷத்தோட அப்படியே ஜாலியா மின்னிட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, திடீர்னு அங்க இருந்த மேகங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து மழை வர மாதிரியான சூழ்நிலையை ஏற்படுத்திடுச்சு. அப்போ சூரியனோட வெளிச்சம் யாருக்குமே தெரியல, சூரியன் அங்க இருக்கு அப்படின்றதே அந்த மேகங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மறைச்சிருச்சு. அப்போ கீழே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களும் ஐயோ மழை வரப்போதே அப்படின்னு நினைச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே சூரியன் வந்து ரொம்ப சோகமாயிடுச்சு. சே, நம்மளால யாருக்குமே உதவ முடியலையே, குழந்தைங்களாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மேகம் வந்து என்ன மறைச்சதுனால அவங்க மழை வரப்போகுதுன்னு நினைச்சு போயிட்டாங்களே அப்படின்னு கஷ்டத்துல இருந்துச்சு. அப்போதான் மேகம் ஒரு விஷயத்த சொன்னுச்சு. எப்பயுமே வாழ்க்கை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சோ இப்ப நான் எப்படி இங்க வந்தேன்னா காத்தடிச்சதுனாலதான் இங்க வந்தேன். அதே மாதிரி திருப்பி காத்தடிச்சதுன்னா என்ன காத்து இந்த இடத்துல இருந்து தள்ளிட்டு வேற இடத்துக்கு போயிடும். சோ அதனால நீ பொறுமையா இருக்கணும், காத்தடிச்சதுன்னா நான் வேற இடத்துக்கு போயிடுவேன், நீ திருப்பி ஒளிர ஆரம்பிச்சிருவ. அதோட அப்போ 10 நிமிஷம் கேப்ல திருப்பி காத்தடிக்க ஆரம்பிச்சிச்சு, மேகங்களும் நகுந்து வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு, சூரியனும் ரொம்பவே சூப்பரா அந்த நாள் ஃபுல்லா ஒளிர ஆரம்பிச்சிச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா உடனே அது நமக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடக் கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவரு கூட பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹாய், உங்க நேம்?
1: எஃப் டெனிஸ் புருட்டோ.
0: டெனிஸ் பிரிட்டோ, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கிட்ஸ் பார்க் நர்சரி பிரைமரி ஸ்கூல்.
0: ஓகே, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: எஸ்.
0: வாவ், சூப்பர். சரி, யார் யாரெல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க.
1: கே சஞ்சய், அனாஸ், பரித் பரந்தாஸ், மகிலன், கேபி அஜய்.
0: ஓஹோ, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: தரணும்.
0: அப்ப கண்டிப்பா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஜாலியா விளையாடுவீங்க தானே ஸ்கூல் டைம்ல? ஃப்ரீ பீரியட்ல எல்லாம் என்னென்ன விளையாட்டுலாம் நீங்க விளையாடுவீங்க அதையும் சொல்லுங்க.
1: கண்ணாம்பூச்சி, ஃபுட்பால், கிரிக்கெட், கேட்சிங் கேட்ச்.
0: ஓஹோ, இத்தனை விளையாட்டு விளையாடுவீங்களா? பின்ன கரெக்ட் தானே, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க, அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்க போல. சரி ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட. இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை தொடர்ந்து இன்னும் டெனிஸ் பிரிட்டோ கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை, இரண்டு கிழவர்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் எஃபிம் எலிஷா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வயசான நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தாங்க, எப்படியாவது ஜெருசலேம் நகருக்கு வந்து புனித பயணம் வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு. ரொம்ப வருஷம் காசு பணம் எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ரெண்டு பேரும் கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடந்து நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வழியில் ஒரு சின்ன கிராமத்தை கடக்கிறாங்க. அந்த கிராமமே வறட்சியால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இருக்குங்க. பசியும் பட்டினியும் தான் அங்கே வந்து தாண்டவம் ஆடுது. பசியோடையும் பட்டினியோடையும் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எலிசா அவருக்கு வந்து தாகம் எடுக்குதுங்க. தண்ணி கேட்கறதுக்காக அங்கிருந்த ஒரு சின்ன குளிலுக்குள்ளார போறாரு. அங்க உள்ளார போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. அந்த குடும்பமே பசியால மயங்கி கிடக்குதுங்க. அவங்களால எந்திரிக்க கூட முடியல. இதை பார்த்த எலிஷாவால அவங்கள அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரலைங்க. இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. தன் கையில் இருந்த காசை வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராரு. அதே மாதிரி அவர்கிட்ட சாப்பிட்றதுக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்களை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. அவங்களுடைய நிலத்தை மீட்கிறதுக்கு உதவுறாரு. இப்படி அவங்க கூடவே சில வாரங்கள் அவர் தங்கிடுறாருங்க. ஆனால் அவர் கூட வந்த நண்பர் இன்னொருத்தர் வந்தார் இல்லையா, அவர் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறார். எப்படியாவது ஜெருசலேம் வந்து போயிடணும், அங்கே போகிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஷாவை விட்டுட்டு அவர் வந்து போயிடுறாருங்க. அவர் வந்து தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கிறார். கடைசியாக எஃப்

0: ஜெருசலேம் போய் சேர்ந்துடுறாரு. அங்கே இருக்கிற பிரம்மாண்டமான ஆலயத்துக்குள்ளார நுழைகிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நின்று கடவுளை வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் இருக்குங்க. அந்த கூட்டத்தோட முன்னாடி சாமி சிலைக்கு பக்கத்தில் அவரோட நண்பர் எலிஷா நின்றுட்டுருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து ரொம்ப பிரகாசமாக தெரிகிறாரு. எஃபிமாலை நம்பவே முடியலைங்க. நம்மளை விட்டுட்டு அங்கேயே தங்கின எலிஷா இப்படி நமக்கு முன்னாடி இங்கே வந்தார் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கட்டாயமாக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதின இரண்டு கிழவர்கள் புத்தகத்தை கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெனிஸ் பிரிட்டோ தான் ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா நம்ம டெனிஸ் பிரிட்டோ கூட தான் பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மதுமிதா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன மேம்? அவங்க நிறைய பொருள்லாம் வச்சு விளையாடுவாங்க, டாய்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க, ஸோ அது மூலியமா அலர்ஜி ஏற்படுமா, இல்ல வேற எந்தெந்த விஷயங்கள் மூலியமா குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படும் மேம்?
7: குழந்தைகளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டஸ்ட்னால அலர்ஜி வரலாம், காத்துல வரக்கூடிய சின்ன சின்ன போலன்னால வரலாம், வீட்டில் பெட்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க முடியிலிருந்து கூட அலர்ஜி ஏற்படலாம், காக்ரோச் மாதிரி இன்செக்ட்ஸ்னால வரலாம், இல்ல சில்லுன்னு ஏர் அவங்க மேல படுறதுனால கூட ஒரு சில குழந்தைங்களுக்கு வீசிங் அக்ரிவேட் ஆகும், ஸ்மோக்னால வரலாம், சிகரெட்லேருந்து வரக்கூடிய ஸ்மோக், இல்லை ஏதாவது பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, நம்ம வெஹிக்கிள்ஸ்லேருந்தே வரக்கூடிய ஸ்மோக்னால வரலாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம்ஸு, ஸ்மெல் வரக்கூடிய பர்ஃப்யூம்ஸ், இல்லை பெயிண்ட் கெமிக்கல்ஸ்னால கூட அலர்ஜி ஏற்படலாம். வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா சாஃப்ட் டாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, அதுலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன ஃபர்னால் கூட குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ரேராக சில மெடிசன்ஸ்க்கும் ஃபுட்டுக்கும் அலர்ஜி இருக்கும், ஸோ அது என்னன்னு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. யூஸ்வலாக என்ன அலர்ஜினால குழந்தைக்கு அலர்ஜி வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிங்கனாலே அலர்ஜியை நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். ரொம்ப நாளாக அலர்ஜி இருக்குது, சிவியராக இருக்குது, பட் எதனால அலர்ஜின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பீடியாட்ரிஷியன்கிட்ட கேளுங்க. அவங்க ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட் பண்ணி அது மூலமாக எந்த சப்ஸ்டன்ஸ்க்கு அவங்க அலர்ஜியாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க.
6: தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக முதல் குழந்தைய பெற்றெடுத்த பெற்றோர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கை குழந்தைங்க எப்பயுமே தூங்கும்போது அவங்களோட தொட்டிலுக்கு அடியில் ஏதாச்சும் ஒரு இரும்பு சாமானத்தை வைக்கிறது வழக்கம். அது எதுக்காக அப்படின்னு தெரியுமா? இந்த மாதிரி இரும்பு சாமானம் அப்படி இல்லைன்னா வீடு கூட்டக்கூடிய விளக்க மாற வைப்பாங்க. அதெல்லாம் எதுக்காகனா, எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடாது, அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வந்து பயந்துப்பாங்க. ஸோ குழந்தைங்க இல்லையா, அதனால சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க வந்து பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. அப்படி பயந்துக்க கூடாது, தூக்கத்துலேருந்து ஏஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த இரும்பு சாமானத்தை அப்படி இல்லைன்னா வீடு கூட்டக்கூடிய விளக்கு மாறலாம் வைப்பாங்க. அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதுவே வச்சுக்கும், குழந்தைங்க கிட்ட போகிறதுக்கு விடாது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்த ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தினா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இப்போது பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏண்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்டு?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்டாதான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர் கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
6: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம டெனிஸ் பிரிட்டோ கூட தான் பேச போறோம். அதோட நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர்னி என் கூட. இப்போ டெனிஸ் பிரிட்டோ கூட பேசிடலாமா? டெனிஸ் பிரிட்டோ, உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
7: இங்கிலீஷ், ஜிகே.
6: இங்கிலீஷ் ஜிகே? அது ஏன் இங்கிலீஷும் ஜிகேவும் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
7: அதுல ஓரல் சொல்றது, டெஸ்ட் எழுதுறது பிடிக்கும்.
6: ஓஹோ, அப்படியா? சரி ஓகே. அப்போ உங்களுக்கு வீட்டுல யார ரொம்ப பிடிக்கும்?
7: எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சித்தப்பா, எங்க அக்கா.
6: இன்னும் வீட்டுல இருக்க எல்லாரையுமே சொல்லிட்டீங்களே. சரி, நீங்க வீட்டுல அக்கா கூட விளையாடுவீங்களா?
7: எங்க அக்காவும் எங்க அம்மாவும் நானும் விளையாடுவோம்.
6: ஓ, அம்மா அக்கா நீங்க மூணு பேர் சேர்ந்து விளையாடுவீங்களா? சரி, என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுவீங்க?
7: கேச்சிங் கேட்ச்.
6: கேச்சிங் கேச்சிங் விளையாடுவீங்களா? சூப்பர் சூப்பர். சரி ஓகே. டெனிஸ் பிரிட்டோ, வீட்டுக்கு போன உடனே ஹோம்ஒர்க் எழுதிருவீங்களா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதுவீங்களா?
7: இல்ல, ஸ்கூல் விட்டு வந்தோடனே ட்ரெஸ் மாத்திட்டு ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு

0: டியூஷனுக்கு போய் அங்கே சொன்னான் ஹோம்ஒர்க்.
1: ஓ சரி, ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
0: எனக்கு டாகு கேட்டும் மட்டும்தான் பிடிக்கும்.
1: ஓஹோ, டாகும் கேட்டும் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, பெட்டு வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல?
0: இருந்தது, ஆனா அது இறந்துருச்சு.
1: ஓகே ஓகே. சரி, எனக்காக ஒரு ரைம்ஸ் சொல்றீங்களா?
0: It's time to read a story, slow climb aboard with me, and we can sail a story boat across a magic sea, and we can visit jungles or obnoxious with a wear.
1: Wow, சூப்பரா சொன்னீங்க. சரி, அதே மாதிரி இந்த ரைம்ஸோட ஆத்தர் நேம் சொல்லுங்க.
0: பாபி கெட்ஸ்.
1: சூப்பர். இந்த ரைம்ஸோட நேம்
0: ஸ்டோரி போர்ட்.
1: ஸ்டோரி போர்ட். யார் இந்த ஸ்டோரி போர்ட் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
0: அனிதா மேம்.
1: அனிதா மேம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி ஓகே. சரி, எப்படி இப்ப நீங்க ரொம்ப சூப்பரா ரைம்ஸ் சொன்னீங்க, அதே மாதிரி இன்னைக்கு நீங்க ரொம்ப சூப்பரா பேசிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அடுத்ததா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷை எப்படி ஹெல்த்தியா மாற்றி கொடுக்கலாம், அதோட ஹெல்த்தியான டிஷ்ஷையே எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்றேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி. நான் ஸ்ரீஹர்னி. என் கூட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும். ஸோ ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. 9787707 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணி உங்களோட ஓட்ட ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நீங்க ஓட் பண்ண பாடல் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோல இடம்பெறும்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அர்னி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட டெனிஸ் பிரிட்டோ ரொம்பவே சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. டெனிஸ் பிரிட்டோ மாதிரியே உங்க குழந்தைங்களும் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனாயப்பமோட நிலைய என்னான 9787707 அப்படின்ற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சரி, ஓகே. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்றது ஒரு சூப்பரான ரெசிபி தான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த டிஷ்ஷை நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், காலி பண்ணி தான் லஞ்ச் பாக்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. சோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தக்காளி சாதம் தான். எப்படி சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்டாகவும் தக்காளி சாதம் செய்யறது அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, பாஸ்மதி அரிசி 1 கப், தக்காளி 3 நல்லா நறுக்கி எடுத்துக்கணும், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள், பட்டை 1 துண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பிரியாணி இலை 1, மிளகாய் தூள் 1 டேபிள், தனியா தூள் 1.5 டேபிள், மஞ்சத்தூள் 1/4 டேபிள், உப்பு எண்ணெய் தேவையான அளவு, நெய் 1 டேபிள், தண்ணீர் 2 கப், கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு. இவ்வளவுதான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இந்த சிம்பிளா சூப்பரான இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு தாறு மாறான தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அரிசிய நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கணும். அடுத்ததா குக்கர்ல எண்ணெய் நெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து பொன்னிறம் வர அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம், அதையுமே சேர்த்து அந்த பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளியுமே அது கூட சேர்த்தி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இந்த தூள்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனியா தூள் இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஊற வச்ச அரிசியையும் தண்ணியை வடிச்சிட்டு அது கூட சேர்த்தி 2 கப் தண்ணி ஊத்தி குக்கர்ல 3-4 விசில் விட்டுறணும். ஆக்சுவலா தண்ணி வந்து பதமா பார்த்து தேவையான அளவு மட்டும் ஊத்தணும், அரிசியை பொறுத்து அது வந்து தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாகும். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். அதே போல அரிசி எவ்வளவு நம்ம போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட டபுள் அமௌண்டா நம்ம இந்த தண்ணியை வந்து ஊத்துற மாதிரி இருக்கும், அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்ததா குக்கர் விசில் அடங்கினதும் ஓபன் பண்ணி கொத்தமல்லி தலைய மேல போட்டு ஒரு கிளறு கிளறி இறக்குனா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். இத சூடா தயிர் பச்சடியோட வச்சு சாப்பிடும் போது

செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா இதுக்கு சைடிஷா அப்பளம் உருளைக்கிழங்கு வறுவல் பல ஐட்டத்தை பேர் பண்ணி சாப்பிடலாம். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல இந்த டிஷ்ஷை பேக் பண்ணி கொடுங்க. காலி பண்ணி தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவ்வளவு சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். சரி ஓகே, அதே போல இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ல ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி
4: கான்ஃபிடன்ஸ். அப்படிங்கிட்ட நிறைய நம்ம பேசணும், பேசி அவங்க மனசில் என்ன இருக்குன்றத கொடுக்கணும். அதுக்கு நம்ம வாய்ப்பு, அதாவது அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க மைண்டில் என்ன இருக்குது, எதனால் அவங்க பயப்படுறாங்க, படிப்பில் பயப்படுறாங்களா, இல்லை ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்களா, இல்லை பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்களா, டீச்சரை பார்த்து பயப்படுறாங்களா, ஸ்கூலில் பார்த்து பயப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாமே ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கணும், அவங்கள பேசுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும், அதில் இருந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், அதை நம்ம பாராட்டணும், கண்டிப்பாக பாராட்டுறது ஒன்று. அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்னா விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும், எப்படி நீ கஷ்டப்பட்டாலும் வெற்றி வரும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மைண்டில் ஏற்படுத்தணும். அடுத்தது ஃபெயில் ஆகிட்டியா விட்டுரு, அடுத்த தடவை பாஸ் ஆகிக்கலாம். எத்தனை தூரம் தோத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அதுலேயே நீ லேர்ன் பண்ணிகிட்டு வந்துடுவேன், கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உனக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும், தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வளர்த்தணும்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி தொடங்கினாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மலைப்பகுதியை பற்றி ஸ்டார்டிங்கில் பேசுவோம், அப்படி இல்லைனா கிளைமேட் சேஞ்சஸை பற்றி பேசுவோம். அப்படி இன்றைக்கி எதை பற்றி பேசுவோம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேகங்களை தொடக்கூடிய இயற்கை, அதாவது நெடும்பரா சிகரம் பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் தாங்க. இயற்கை நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இடங்கள் வந்துட்டு பல இடங்கள் இருக்குது. அந்த வரிசையில் இன்றைக்கி கேரளா மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைதியும் அழகும் நிறைந்த நெடும்பரா சிகரம், அதை பற்றி தாங்க நம்ம இப்போது பேச போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சிகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமாராக 900 மீட்டர், அதாவது 3000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இயற்கை விரும்பக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் மலையேற்ற ஆர்வலர்களுக்கும் இது ரொம்பவுமே பிடிச்ச இடமா இருக்கு. நெடும்பரா சிகரம் தேன்மலாலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆரியங்காவுக்கு பக்கத்தில் அம்பா நாடு மலைப்பகுதியிலையும் அமைஞ்சிருக்குங்க. இந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடிய பயணமே ஒரு இனிய அனுபவமாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டு பக்கமுமே பசுமை நிறைந்த காடுகள், குளிர்ந்த தென்றல் காற்று, பறவைகளோட இனிமையான குரல் அப்படின்னு இயற்கை நம்மளை அன்போடு அப்படியே வரவேற்குங்க. நெடும்பரா சிகரத்தோட உச்சியை அடைஞ்சதுக்கப்புறம் கண்களுக்கு எட்டிய தூரம் வரைக்குமே விரிந்த பசுமையான மலைகள் தான் இருக்கும். பள்ளத்தாக்குகள் மற்றும் மேகங்களால் மூடப்பட்ட அழகான காட்சிகள் நம்மளோட மனசை அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிடுங்க. காலையில் பனிமூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த இடம் இயற்கை ஓவியம் மாதிரி இருக்கும். ஒரு டைம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக தெரியுங்க. சான்ஸ் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் புகைப்பட கலைஞர்களுக்கும் இயற்கையை ரசித்து அமைதியாக நேரத்தை செலவு பண்ண விரும்புகிறவங்களுக்கும் நெடும்பரா சிகரம் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். நகர வாழ்க்கையோட பரபரப்புலேருந்து கொஞ்சம் தூரம் விலகி மன அமைதியை தேடுறவங்களுக்கு இந்த மலைப்பகுதி புத்துணர்ச்சியை கொடுக்குங்க. இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரோட உயிரியல் வளம் மிக்க பகுதியில் ஒன்றா இருக்குது. பல்வேறு வகையான மரங்கள், மூலிகை செடிகள், வண்ணமயமான பறவைகள் மற்றும் சின்ன வன உயிரினங்கள் இந்த இடத்துல வாழுது. அதனால் இயற்கையை பாதுகாக்கிறது, பொறுப்புணர்வோடு பயணம் செய்கிறது ரொம்பவுமே அவசியம். நேர்களே, நம்ம சுற்றுலா செல்லக்கூடிய இடங்களை நம்ம சுத்தமாக வச்சுருக்கிறது, பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கிறது, வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல், வனவிலங்குகளுக்கு உணவு எதுவும் கொடுக்காமல் சுற்றுலா பயணம் செய்கிறது தான் ஒரு பயணியோட அடையாளமாக இருக்கும். இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அமைதிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா இயற்கையை பாதுகாக்கிறதுல தாங்க அது இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: விக்கி, எங்க சித்தப்பாக்கு ஒரு பிளாட் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு நல்ல இடம் இருந்தா சொல்ல.
1: பிரீத்தி, நம்ம ஆத்தூர் செல்லியம்பாளையத்துல சிகரம் சிட்டி அப்படின்ற இந்த நிறுவனத்துக்கிட்ட ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்இடி சோலார் ஸ்ட்ரீட் லைட், டிடிசிபி ரேர் அப்ரூவ்ட் பிளாட்ஸ், ஆல் பேங்க்ஸ், ஈசி இஎம்ஐ வசதி, பார்க் அண்ட் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பெசிலிட்டி, சிசிடிவி கேமரா, அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் பெசிலிட்டின்னு ஏகப்பட்ட வசதிகளோட குறைந்த விலையில பிளாட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஆண்ட்ராய்டு ப்ராப்பர்ட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் வேணுமா, கால் பண்ணு 9597322889. சிகரம் சிட்டி, எஸ்டிஎல் மில், ஆத்தூர், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சேலம் திருமணி முத்தாறு. இது வந்து ரொம்ப பழமையான ஒரு நதி தான், ஆனாலும் இது வந்து ஆழமான நதியாக இல்லை. ஏன் என்று சொன்னால், இது பயணிக்கின்ற பாறை பகுதிகள் எல்லாம் கடினமான ஆர்கேயன் ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த கடினமான பாறைகள். அதனால இந்த பாறைகள் வந்து இந்த நதி ஓட்டத்துல கரைவது இல்லை. அதனால இந்த நதி வந்து தன்னுடைய பாதையில பெரிய ஆழத்தை ஏற்படுத்தல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இன்னொரு காரணம், திருமணி முத்தாறுல எல்லா நாளுமே தண்ணி இருக்காது. மழை பெய்யும் பொழுதும் மழை காலங்களிலும் புயல் காலங்களிலும் தான் தண்ணி போகும். மற்றபடிக்கு இது வந்து ஒரு தண்ணீரற்ற ஒரு பகுதியா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கனால அது தண்ணீருடைய ஓட்டமும் தொடர்ச்சியாக இல்லாதனால இதனுடைய நதியினுடைய பாதை வந்து அவ்வளவு ஆழமாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த சேலம் திருமணி முத்தாருக்கு ஒரு 5 துணை ஆறுகள் இருக்கு. இதனுடைய பாதையில பல்வேறு ஏரிகளை நிரப்பிட்டு போகுது. மஞ்சவாடி கணவாயிலிருந்து வரும்போது வர்ற வழியில பல்வேறு ஏரிகளை நிரப்பி கொண்டோம். இதுவே துணையாறு தான், காவிரியினுடைய துணையாறு தான் திருமணி முத்தாறு. இந்த துணையாறுக்கும் ஒரு 5 துணையாறு இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஓடைன்னு சொல்லலாம், பெரிய ஓடை சின்ன ஓடை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம். இதை வந்து புரூக்ஸ் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல, வந்து இதை ஒரு காட்டாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன நதிகள் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுது. இந்த திருமணி முத்தாரை ஃபீட் பண்ணக்கூடிய 5 ஆறுகள் நான் ஏற்கனவே சொன்னேன். வரட்டாறு அப்படின்ற ஒரு ஆறு சொன்னேன், ஏற்காடு மலையிலிருந்து தோன்றுகிறது இந்த வரட்டாறு. அதே போல பொன்னாறு அப்படின்ற ஒரு ஆறு இதனுடைய துணையாறு தான், திருமணி முத்தாறு துணையாறு. பொன்னாறு அப்படின்றது கஞ்சமலையிலிருந்து தோன்றுகிறது. இந்த பொன்னாற்றினுடைய தீரத்திலையும் அந்த பொன்னாற்றினுடைய பாதையிலையும் கஞ்சமலை பகுதியிலையும் பொன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் கஞ்சமலைன்னு பேரு. கஞ்சம் அப்படின்னு சொன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். இந்த கஞ்சமலையின் பகுதியிலையும் இந்த பொன்னாட்டினுடைய பாதைகளிலும் அந்த காலத்துல தங்கம் எடுத்தார்கள் அப்படின்றதுனாலதான் இந்த ரிவருக்கு, இந்த திருமணி முத்தாற்றின் துணையாராக இருக்கிற இந்த ஓடைக்கு பொன்னாறுன்னு பேரு. அதே போல சேலம் ராஜவாய்க்கால், நாமக்கல் ராஜவாய்க்கால், 2 ராஜவாய்க்கால்களும் இந்த நதிக்கு நீரை கொடுக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மலைகள் பகுதியிலிருந்து, கஞ்சமலை பகுதியிலிருந்து, ஏற்காடு மலை, செங்கரடு இந்த பகுதியிலிருந்து வரட்டாரும் வரக்கூடிய அந்த மலை பொழிவை திருமணி முத்தாறு கொண்டு வந்து சேர்த்துதுங்க. அதே மாதிரி 7 ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருக்கு. அதாவது போதமலை, அளவாய் மலை, கொல்லிமலை இந்த மலைகளுக்கு நடுவில் இந்த 7 ஆறுன்றது உருவாகி இந்த மலைகளில் வரக்கூடிய தண்ணீரெல்லாம் கலெக்ட் பண்ணி தண்ணீரெல்லாம் சேகரித்து அவைகளை எல்லாம் கொண்டு வந்து 7 ஏரின்னு ஒரு ஏரியை நிரப்பிட்டு அதுக்கு மேல இருக்கிற தண்ணியை கொண்டாந்து திருமணி முத்தாற்றில் சேர்த்துது. ஸோ இப்படி 5 துணை ஆறுகளை பெற்றிருக்கிறது நம்ம சேலம் திருமணி முத்தாறு. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் ஏற்காடு குண்டூர் கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அந்த கிராமத்துக்கு போனப்போ அவ்வளவு சூப்பரா இருந்தது. என்ன டவர் மட்டும்தான் கிடைக்கல, அங்க ஒரு இடம் இருக்கு, தண்ணி தொட்டி அப்படின்ற ஒரு இடம். அங்க புளிய மரத்துக்கு முன்னாடி ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். அந்த தண்ணி தொட்டி கிட்ட நின்று ஃபோன் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு டவர் கிடைக்குதுங்க, மத்த சிம்கெல்லாம். ஆனா வந்துட்டு ஏற்காடு மலைப்பகுதி அப்படின்னாலே பிஎஸ்என்எல் சிம் அப்படின்றது வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வா இருக்குன்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே டவர் கிடைக்கும் அந்த சிம் வச்சிருக்கவங்களுக்கு. நான் வந்துட்டு போனப்போ திடீர்னு ஒருத்தர் வர சொன்னாருன்னு போனேங்க. ஆனால் திடீர்னு வந்துட்டு எனக்கு அங்கே வந்து டவர் கிடைக்காதனால அவரை மீட் பண்ணவே முடியாம சுச்சுவேஷன் வந்துருச்சு. கடைசியாக அவரே அங்கே வந்துட்டாரு. அவரை பார்த்து நிறைய விஷயங்களை பேசினேன். அதே சமயத்தில் மனோஜ் அப்படின்ற ஒரு ப்ரோவையும் சந்தித்தேன். அவர்கிட்ட குண்டூர் கிராமத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: என் பேர் மனோஜ், ஏற்காடு குண்டூர் தான்.
5: மக்கள் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க?
4: இங்கோ காஃபி மிளகு தான் மெயினு. அப்படியே கொஞ்சம் கீழே போனால் நெல், அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.
5: ஓகே. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
4: நாங்கள் விவசாயம், நம்ம கால்நடை விவசாயமும் இருக்குது, நம்மகிட்ட இயற்கை விவசாயமும் அங்கே காட்டில் பண்ணிகிட்ருக்கோம். வாழை, மிளகு, காஃபி எல்லாம்
5: போட்டாருன்னு
4: சொன்ன. இதுதான் ப்ரோ இந்த மீனமிலம் பஞ்சாமிரதம் அது மாதிரி இயற்கை உரங்களாக பார்த்துட்ருக்கேன்.
5: நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, இயற்கையாக விவசாயம் பண்ணிட்டு?
4: இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம் மூலியமாக பூச்சிக்கொல்லி எதுவும் பயன்படுத்தாமல் ஆனால் நல்லாயிருக்கும். விவசாயம் வர வர செடிங்க சீக்கிரமாக சாகாது, எத்தனை நாள் ஆகினாலும் நல்லாயிருக்கும். எந்த ஃபேக்டும் இருக்காது. நாம் இப்போ சாப்பிட்ற சாப்பாடுலேயே பார்த்திங்கன்னா இப்போ கெமிக்கல் உரம் அதிகமாக வந்துருச்சு, அதனால் சாப்பாடே விசன்றாங்க. அதனால தான் நம்ம காட்டுக்கு நாமளே உற்பத்தி பண்ணி நாமளே செஞ்சு தயாரித்து நாமளே போட்டுட்ருக்கோம். மீன் இல்லாமல் ப்ரோ இந்த பூ திடீர்னு வந்துச்சுன்னா சீக்கிரம் கொட்டாது, மண்புழு உரம் அதிகமாகிடும். மண்புழு வசதி அடியில் நல்லா மண் லூஸ் ஆகும். அதனால் ப்ரோ
3: ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு மனோஜ் ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.

8.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பைய என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட் தான் தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8. உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
3: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. கடந்த சில நாட்களா ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்காடு கிராமத்துல நடந்த தெருக்கூத்து நாடகத்திலிருந்து ஒரு சின்ன சின்ன பகுதியா உங்களுக்கு ஒலிபரப்பு பண்ணிட்டு வரேங்க. இந்த தொடரை ஆர்வத்தோடு கேட்டுட்டு வரக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். கிராமிய மேடைகளில் இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கலை வடிவங்களில் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று தாங்க தெருக்கூத்து நாடகம். இது ஒரு கலை நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நம்ம முன்னோர்களோட வரலாறு, புராணங்கள், பக்தி, தமிழ் மொழியோட செழுமை, இசை மற்றும் நடிப்பு எல்லாத்தையுமே மக்கள் கிட்ட எளிமையாக எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு கலாச்சார பாலமாக இருக்கு. ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்கள் பல ஆண்டுகளாக இந்த கலையை அர்ப்பணிப்போட பாதுகாத்துட்டு வராங்க. அவங்களோட உழைப்பும் அனுபவமும் பாரம்பரியத்துக்கு மீதான பற்றும் இந்த நாடகத்தோட ஒவ்வொரு காட்சியிலையுமே வெளிப்படுது. வாங்க இந்த நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை கேட்டுட்டு வந்துடலாம்.

0: நிறைய தெரிய சொல்வா. ஆனால் சாமி, இந்த பாராசபைக்கு முன்பதாக எதற்கு வரவழைத்தீர்களோ, ஆனால் தாங்கள் நன்றாக சொன்னால் நான் தெரிந்து
1: கொள்வேன். நான் வரவழைத்தேன் என்றா, நம்மளுக்கோ திருமணமாகி சில காலங்கள் ஆகிவிட்டன. அப்படி 60-க்கு 60 குறுக்கு 20 ஆகிவிட்டன. நம்மளுக்கோ ஒரு புத்திர பாக்கியம் இல்ல. அதனால் இந்த உச்சண்டா புரிய ஆளக்கூடிய, இந்த உச்சண்டா புரிய ஆள்வதற்கு ஒரு ஆண்மகன் தேவை, இல்ல ஒரு அரசு ஆள்வதற்கு பெண் குழந்தை தேவை. அதனால் நாம 22 பேர் என்ன செய்வது என்று நான் யோசனை செய்கின்ற போது, இங்க தேவிலோகத்தில் தேவேந்திர தேவசபர் கூட்டியிருக்கின்றா. அப்படி கூட்டுகின்ற போது 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடுகின்றது. அந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவர் சபை கூடுகின்ற போது, அந்த தேவர் சபைக்கு அத்தனை அரசர்களும் ரிஷிமார்களும் இந்த நாட்டை ஆளக்கூடிய அமைச்சர்களும் அனைவரும் அந்த சபைக்கு வருகின்றனர். ஆமா, அந்த சபைக்கு சென்று நான் என் மனத்தில் உள்ள குறைகளை அங்க உரைத்தா, அந்த சபையில் உள்ளவர்கள் நம்மளுக்கு ஒரு யோசனை அளிப்பார், இல்ல ஒரு நல்ல வரம் கிடைக்கும். அதனால் உன்னை வரவழைத்தேன் தேவி.
0: அப்படியா?
2: தேவர் சபைக்கு சென்று தேவர் சபையிலே பங்கத்தப்பட்டு அரண்மனைக்கு வர, அரண்மனையிலிருந்து அவர் என்ன சொல்றார் என்றால், அரண்மனையில் இருக்கின்ற போது உச்சந்தாபுரி மகா ரிஷியானவர் மனது சோதிக்கும்படியாக பரம கடவுளாகப்பட்டது சபைக்கு வருகின்றவர்.

ரொம்ப அருமையா இருக்குல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. ஆனைக்காடு தெருக்கூத்து நாடக கலைஞர்களுக்கு இந்த நாடகத்துக்காக நம்ம சோனா எஃப்எம் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த தொடரோட மூலமா நம்ம மண்ணோட பாரம்பரிய கலை வடிவங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுல எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சிங்க. கிராமங்கள்ல இன்னும் உயிரோடு வாழக்கூடிய இந்த மாதிரியான கலைகள் நம்ம கலாச்சாரத்தோட அடையாளங்களா என்னைக்குமே பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியோட 4வது பகுதியில நீர்நிலைகளோட அமைதியான காவலரா இருக்கக்கூடிய ஒரு அழகான பறவையை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம். அந்த பறவையோட பேரு கருந்தலை அறிவால் மூவாக்கி. இங்கிலீஷில் இதை பிளாக் ஹெட்டட் ஐபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த பறவை இந்தியா, இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், மியான்மர் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் பரவலாக இருக்கு. இந்தியாவில் குறிப்பாக ஏரிகள், சதுப்பு நிலங்கள், நெல் வயல்கள், ஆற்றங்கரைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களில் அடிக்கடி இந்த பறவையை பார்க்க முடியுங்க. இந்த பறவையோட தோற்றம் ரொம்பவுமே தனித்துவமானது. உடம்பு முழுசுமே வெள்ளை நிற இறகுகள், கருப்பு நிற தலை மற்றும் கழுத்து நீளமாக கீழ் நோக்கி வளைந்த கருப்பு அழகு, இது எல்லாமே இதோட அடையாளங்கள். சுமார் 65-76 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் வளருங்க. தண்ணியில் மெதுவாக நடந்து உணவு தேடக்கூடிய அழகிய காட்சி அவ்வளோ அற்புதமாக இருக்குமா? நான் இது வரைக்கும் இந்த பறவையை பார்த்தது இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நேர்களே, கருந்தலை அறிவால் மூவாக்கி ஒரு சிறந்த உணவு தேடுபவன் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட நீண்ட வளைந்த அலகை சேறு மற்றும் தண்ணீருக்குள்ளே மெதுவாக நகர்த்தி சின்ன மீன்கள், தவளைகள், நத்தைகள், பூச்சிகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களை பிடிச்சி சாப்பிடுதுங்க. இதனால் ஈரநிலங்களில் உயிரினங்களோட எண்ணிக்கையை சமநிலைப்படுத்தக்கூடிய முக்கியமான பங்கையுமே இது செய்யுது. இந்த பறவையோட இன்னொரு சிறப்பு, இது இயற்கையாக ஈரநிலங்களில் மட்டுமில்லாமல் நெல் வயல்கள், நீர்ப்பாசன கால்வாய்கள், நகர்ப்புற ஏரிகள் மற்றும் சில நேரங்களில் திறந்தவெளி கழிவுநீர் பகுதிகளில் கூட உணவு தேடுமாங்க. இது இயற்கையோடு ஒத்துப்போகக்கூடிய அதோட திறனை வெளிப்படுத்துது. இனப்பெருக்க காலம் பொதுவாக மழைக்காலத்தில் தொடங்குது. பெரிய மரங்களில் மற்ற நீர்ப்பறவைகளோடு சேர்ந்து கூட்டமாக கூடு கட்டும். குச்சிகள் மற்றும் புல்லால் கூடு அமைச்சு அதில் முட்டைகள் இடுது. ஆண் மற்றும் பெண் ரெண்டு பறவைகளுமே சேர்ந்து குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்குதுங்க. ஆனால் இந்த பறவை இப்போது IUCN பட்டியலில் லீஸ்ட் கன்சான், குறைந்த அக்கறை அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஈரநிலங்கள் குறைகிறது, நீர் மாசுபாடு, மரங்கள் வெட்டப்படுறது மற்றும் நகரமயமாக்கல் அப்படின்ற சில விஷயங்கள்னால இதோட வாழ்விடங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அதை நம்ம பாதுகாக்கணுங்க. ஈரநிலங்களை பாதுகாத்தா மட்டும்தான் கருந்தலை அறிவால் மூவாக்கி மாதிரியான அரிய நீர்ப்பறவைகள் பாதுகாப்பாக வாழ முடியும். ஒவ்வொரு நீர்நிலையும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களோட வீடாக இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலம் கிம்பர்லி பிராந்தியத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பார்டி பழங்குடியின மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இவங்க ப்ரூம் நகருக்கு வடக்கில் இருக்கக்கூடிய டாம்பியர் தீபகற்பத்தில் பல தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வரக்கூடிய ஆஸ்திரேலிய பூர்வீக பழங்குடியினருங்க. பார்டி மக்களோட மிகப்பெரிய அடையாளம் அவங்களோட பார்டி மொழி. இது ஆஸ்திரேலியாவோட பழமையான மொழி குடும்பங்களில் ஒன்றை சேர்ந்ததுங்க. இந்த மொழி பற்றிய விரிவான இலக்கண ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு இந்த மொழியை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கவும் பல முயற்சிகள் நடந்துட்டு வருது. பார்டி மக்களோட வாழ்க்கை இயற்கையோட நெருக்கமாக இணைஞ்சிருந்தது. அவங்களோட ஆண்டை வெறும் 4 பருவங்களா, அப்படி இல்லைன்னா 6 தனித்தனி பருவங்களா பிரிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பருவமும் உணவு சேகரிப்பு, மீன் பிடித்தல், கடற்பசு வேட்டை, ஆமை முட்டை சேகரித்தல், பழங்கள் பழுக்கும் காலம் மாதிரியான இயற்கை மாற்றங்களோட அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டதுங்க. இயற்கையை இவ்வளவு நுணுக்கமாக கவனித்த வாழ்க்கை முறை அவங்களோட அறிவையும் அனுபவத்தையும் வெளிப்படுத்தினது. அவங்களோட ஆன்மீக உலகமும் ரொம்பவுமே தனித்துவமானது. உலகம் எப்படி உருவானது, நிலங்களுக்கும் மனிதர்களுக்கும் எப்படி பெயர்கள் வந்தது அப்படின்றத சொல்லக்கூடிய கனவு கால கதைகள் அவங்களோட கலாச்சாரத்தோட மையமாக இருந்தது. கலலன், மினாவ், ஜாமர் மாதிரியான முன்னோர் ஆன்மீக உருவங்கள் உலக படைத்தவங்களுக்காகவும் மக்களுக்கு சட்டம், மரபு மற்றும் வாழ்க்கை முறைகளை கற்றுக் கொடுத்தவங்களா நம்பப்பட்டாங்க. பாடி மக்களோட நம்பிக்கைப்படி ஒவ்வொரு மனுஷனுக்குமே முன்னோர் உலகத்தோட ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குங்க. நட்சத்திரங்கள், வானம் மற்றும் இயற்கையோட பல அம்சங்கள் முன்னோர் ஆன்மாக்களோட அடையாளங்களாக சொல்லப்பட்டது. அதனால் இயற்கையை பாதுகாக்கிறது அவங்களோட மத கடமைகளாகவே இருந்ததுங்க. இன்னைக்கு பாடி மக்கள் தங்களோட பாரம்பரிய நிலங்களை பாதுகாத்துட்டு வராங்க. பார்டி ஜாவி, நிமிடிமண் மாதிரியான அமைப்புகள் பூர்வீக உரிமைகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார மரபுகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. நேர்களே, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கையோட மாற்றங்களை அறிவியல் பார்வையோடு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்ந்த பார்டி மக்களோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருது. இயற்கையை மதிக்கிறதும் மொழியையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கிறதும் மனிதகுலத்தோட எதிர்காலத்துக்கு அவசியமானது அப்படின்றது தாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்மின் 9787-707-108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப் அனுப்பலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணியுமே சொல்லலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு காதல் கதை. யாருடைய கதை அப்படின்னு சொல்லாமல் ஒரு காதல் கதை அப்படின்னு கூட வந்து சொல்லலாங்க. நம்ம எல்லாரோட நெஞ்சங்கள்லேயும் அந்த காதல் அப்படின்றது இருக்குங்க. அதாவது காதலிக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இந்த காதல்ன்றது எந்த வயதில் வேணாலும் வரும். ரொம்ப சின்ன வயதில் கூட அந்த காதல் அப்படின்றது நமக்கு இருக்கும். அதை வந்து சொல்ல தான் நமக்கு தெரியாது. அதே மாதிரி காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில் கூட அந்த காதல் வந்து இருக்கும். இந்த காலம் மாற மாற மாற காதலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற அந்த காதல் கதை, காலத்தை வென்ற ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது காதலிச்சு தோல்வி விட்டுறவங்களை விட காதலை சொல்லாமல் இருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. காதலுக்கு அந்த வலி அப்படின்றதும் அதிகம். அதே நேரத்தில் நம்ம நேசித்து அந்த காதலை சொல்ல முடியாதது இன்னும் ஒரு வலி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி ஒருத்தர் காதலிச்சு அதுக்கப்புறம் ஒரு 60 வருஷங்களுக்கு அப்புறம் வயசான காலத்தில் அதே ஒரு காதலியை பார்த்து அதே காதலோட அவங்கக்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறது, அப்படி ப்ரொப்போஸ் பண்ணால் அந்த தருணம் எப்படி இருக்குங்க? நினச்சி பார்த்தாலே இதெல்லாம் எங்கெங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 60 வயசுலையா, 60 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், அவருக்கு வந்து 78 வயதுங்க. அப்படி வந்து ஒரு நெகிழ்வான சம்பவத்தை அவர் வந்து பண்ணியிருக்கிறார். அவரோட பேர் தாமஸ் மெக்மிகன். அவரோட கதையை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்கள்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு காதல் கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அமெரிக்காவை சேர்ந்தவர், 78 வயதான டாக்டர் தாமஸ் மெக்மிகன். இவர் அவர் படித்த பள்ளியோட ரீயூனியன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வராரு. இப்போ இந்த ரீயூனியன் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்குங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் அது அவ்வளோவா இல்லை. எதிர்பாராமல் எங்கேயாவது சந்திச்சுக்கிட்டால் கூட பழைய பள்ளி நண்பர்கள் பேசாமல் வந்து போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த ரீயூனியன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு நெகிழ்வான சம்பவமாகவும் இந்த ஒரு விஷயம் வந்துருக்குங்க. அந்த ரீயூனியன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்காக அவர் தன்னோட பள்ளி பருவத்தில் காதலித்த ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறதுக்காக அமெரிக்காவோட தம்பா சர்வதேச விமான நிலையத்தில் காத்திருக்கிறார். தாமஸ் எதிர்பார்த்த மாதிரியே விமான நிலையத்தில் அவர் அந்த காலத்தில் காதலித்த அவருடைய காதலி நான்சி வந்து வராங்க. கிட்டத்தட்ட அவங்கள அவர் பார்த்து 60 வருடங்களுக்கு மேலே ஆகுதுங்க. அப்போ தாமஸ் என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன பண்ணியிருப்பார், சும்மா நார்மலாக நார்மலாக இருந்தால் 60 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகத்தில் கூட இருக்காது, அப்படி ஒரு விஷயம் நடந்ததே மறந்துடும். அப்படி நிறைய விஷயங்கள், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயங்கள் கூட நமக்கு வந்து அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. இன்னும் வந்து ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தவங்கள திடீர்னு நம்ம வந்து ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க யார், எந்த இடத்துல மீட் பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர்றதுக்கு சில வினாடிகள் வந்து எடுக்குங்க. இது வந்து நார்மலான ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஆனால் 60 வருஷம் கழித்து அவர் அப்போ காதலிச்ச நான்சியை வந்து பார்க்குறாரு. அப்போ அன்போடு அவங்கள ஞாபகமாக கண்டுபிடிச்சி அவங்கள கட்டி அணைச்சி அங்கே ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கையில் வந்து ஒரு லெட்டர் வச்சுருந்துருக்கார். அதாவது லெட்டர் கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப பழைய கல்ச்சர், அதுவும் அமெரிக்காவில் வந்து எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வந்துருந்ததுங்க. ஆனால் அவர் வந்து

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: நீ ஏன்டா அவங்க கிரிக்கெட் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏன் உன்னை ஆட்டத்துல சேர்த்துக்கலையா?
2: அது இல்ல மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு.
1: அவங்க கிரிக்கெட் விளையாடுறதுல உனக்கு என்ன டவுட்டு?
2: அது இல்லடா, பால் ஏன் மேல போயிட்டு கீழே வருதுன்னு உனக்கு தெரியுமா?
1: ஏன் தெரியலையே?
2: ஏன்னா மேல கேட்ச் பிடிக்கிறதுக்கு யாருமே இல்ல.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு

0: மச்சி தேவா, ஜூஸ் சாப்பிட்டது செம்மையா இருக்குல்ல
1: மச்சி. அந்த ஜூஸ் கப் ஏன்டா ரோட்டோரமா போடுற?
0: அட சின்ன கப்பு தானே தேவா.
1: அந்த சின்ன குப்பை தான் சேர்ந்து சேர்ந்து பெரிய குப்பை மேடா ஆகுது. மழை வந்தா சாக்கடை அடைச்சி கொசு துர்நாற்றம்லாம் வருது. இந்த சின்ன குப்பையால தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும் சாமே.
0: அப்ப அந்த குப்பையை என்னதான் பண்றது
1: சாமே? குப்பைய குப்பை தொட்டியில தான் போடணும். அது மட்டும் இல்லாம ரோட்டோரத்துல எச்சில் துப்ப கூடாது, அசுத்தம் பண்ண கூடாது.
0: நீ சொன்னதும் கரெக்ட்டா தேவா. சரி, இனிமேட்டு ரோட் சைட்ல நம்ம குப்பை போடாம கிளீனா வச்சுக்கலாம்.
1: அதுதான் சாமி கரெக்ட். நம்மள சுத்தி இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டாதான் நமக்கு எந்த ஒரு நோயும் வராம இருக்க முடியும்.
2: சாலை ஓரங்களில் கண்ட இடங்களில் குப்பைகளை போடுவதை தவிர்ப்போம். மேலும் சாலை ஓரங்களில் எச்சில் துப்புவது, அசுத்தம் செய்வது, பொது இடங்களில் புகைப்பிடிப்பது போன்ற செயல்களை தவிர்ப்போம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.
3: நடைபாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
4: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு ஒரு காதல் கதையை நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். அது ஒரு 78 வயதான ஒரு இளைஞர் அப்படின்னு கூட அவர் வந்து சொல்லலாம். அவருக்கு ஒரு சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பள்ளி பருவ காலத்தில் ஒரு காதல் இருந்ததுங்க. அந்த காதலியை திரும்ப ரியூனியனில் சந்திக்கும் போது அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு கதையை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு அப்புறம் அவரோட காதலியை ஒரு ஏர்போர்ட்டில், அதாவது அந்த ரியூனியனுக்கு வரும்போது பார்க்குறாரு. அப்போ அன்போடு அவங்கள வந்து கட்டி அணைச்சி ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி கீழே உட்கார்ந்து அவரோட கையில் வந்து ஒரு கடிதத்தை எடுத்து, ஒரு துணையாக, என்னோட காதலியாக, ஒரு தோழியாக, நான் விரும்பும் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து உன்னை நேசிக்கிறேன், என் வாழ்நாள் உன்னோட வாழ நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 78 வயசில் அந்த ஒரு ப்ரப்போஸை வந்து பண்ணுறாரு. நான் வந்து உன்னை ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்துக்குவேன், அதற்காக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொடுப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோட அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறாருங்க. என்றைக்கும் உன்னை காதலிப்பேன், என்ன திருமணம் செய்து கொள்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த ஒரு இடத்துல. அதாவது அந்த கடிதத்தில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்க. என்னை திருமணம் பண்ணிக்கிறாயா, நான் கடைசி வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன், என்னை வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாயா, அதெல்லாம் வந்து அந்த லெட்டரில் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அப்படியே வந்து பூங்கொத்துலாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நினச்சி பாருங்கள், அவருக்கு 78 வயசு. அப்போ 78 வயசு அப்படின்றப்ப அவங்களுக்கும் அதே ஒரு ஏஜ் தான். ஏன்னா பள்ளி பருவத்தில் கூட படித்த ஒருத்தங்க தான். இப்போ இந்த ரியூனியன் அப்படின்றப்ப அவங்க வரும்போது அப்படி ப்ரப்போஸ் பண்ணுறார். இப்போ இந்த வரிகள் வந்து ரொம்ப ஒரு அழகான வரிகளாக இருந்தாலும், அதற்கு அவர் அந்த லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா அவங்க காதலிக்கிட்ட, அவங்களும் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வந்து தாமஸ் மெக் மீனுக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்திருக்குங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னாடி இணையதளங்களில் ரொம்ப ஃபேமஸாக பரவிக்கிட்டு இருந்த ஒரு விஷயமாக இதை வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி போட்டிருந்தேன். ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துடுங்க.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை தாங்க நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். தாமஸ் மெக்மீகன் அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருக்கு வந்து ஒரு 78 வயசு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். அதாவது ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. அப்போ ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்கூல் படித்தவங்க எல்லாம் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு

கலந்து பேசி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்து ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக தான். அதுவும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க என் கூட படித்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் என்னுடைய நண்பர்கள்ட்டலாம் நானே போய் கேட்டிருக்கேன். ஒரு 2-3 வருடங்கள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என் கூட 8வது 9வது படித்த சில நண்பர்களை நான் வந்து எப்பயாச்சும் பார்த்தா அவங்கக்கிட்ட போயிட்டு நான் பேசுவேன். கிட்டத்தட்ட ஒரு அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதாவது நான் வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். அப்போ அந்த விஷயம் வந்து நடந்த ஒரு 10 வருஷம் ஒரு 12 வருஷம் கூட வந்து இருக்கலாம் அந்த இடைப்பட்ட காலம். அப்போ அவங்கள போயிட்டு பார்த்து நீங்கள் வந்து தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் நான் அங்கே தான் படித்தேன், ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியலையே, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அவர் பேரோடு நான் போய் சொல்லி பேசும்போது, ஆமாம் நான் தான் அது, நீங்கள் சொல்கிற பேர் தான் அது, ஆனால் நீங்கள் யாருன்னு தெரியல, உங்கள் உருவெல்லாம் மறந்து போச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறப்ப தன்னோட பள்ளி பருவத்தில் காதலித்த ஒரு பெண்ணை திரும்ப 60 வருடங்கள் கழித்து பார்த்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த ப்ரப்போஸுக்கு வந்து ஓகேவும் வாங்கியிருக்காருங்க 78 வயதான இந்த தாமஸ் அவர்கள். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நேயர்கள், நீங்கள் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்தித்த அனுபவங்கள், பழைய நண்பர்களை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் கழித்து கூட சந்திச்சிருப்பீங்க, அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க, உங்களுடைய மெமரிஸை நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜாக அனுப்பலாம். தொடர்ந்து தாமஸ் அவர்களோட இந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு தாமஸ் அமெரிக்காவை சேர்ந்தவர், அவரோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். தாமஸ் மெக்மீகன் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பும் அதுதான். அதாவது காதல்லாம் நிறைய பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க, அவங்க மனசுக்குள்ளாரே வச்சுருப்பாங்க. அப்படி இவருமே வச்சுருந்துருக்கிறாரு போலங்க. பல வருடம் கழித்து அவர் கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பில் அந்த காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்போ அப்படின்னா, அவருக்கு 78 வயசு இருக்கும்போது ஸ்கூல் ரீயூனியன் அந்த மீட்டிங்க்கு அவருடைய காதலி வரும்போது அவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நாங்கள் வந்து திருமணம் பண்ணிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் ஏதாவது ஒரு நண்பர்களை, காதலியை கூட இல்லைங்க, ஒருதலையாக காதலித்தவங்களை கூட இல்லைங்க, ஒருதலையாக காதலித்தவங்களை கூட எங்கேயாவது பார்க்கும்போது நாம் வந்து கட்டாயமாக பேசலாம் கூட வந்து மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து உங்களை காதலித்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லக்கூட மாட்டோம், அப்படியே கடந்து வந்துடுவோம். இது லவ்வுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களாக சில வருடங்களுக்கு முன்னாடி பள்ளி காலங்களில் கல்லூரி காலங்களில் இருந்தவங்களை கூட நம்ம எங்கேயாச்சும் யதார்த்தமாக வந்து பார்க்கும்போது நம்மளை வந்து ஞாபகம் இருக்காது அவங்களுக்கு. அதுவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டாயமாக நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உருவம் வந்து மாறி இருக்கும். ஒரு 15 வருடங்கள் ஆகியிருக்கிறப்ப, ஒரு 10 வருடங்கள் ஆகியிருக்கிறப்ப அந்த உருவங்கள் மாறினதுனால அவங்களுக்கு வந்து பார்த்ததும் அடையாளம் தெரியாது. அதெல்லாம் நானே நிறைய டைம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. என்னுடைய பக்கத்தில் 8வது படிக்கும் போது கூட உட்காந்துட்டு இருந்த ஒரு நண்பர், அவர் வந்து எங்கேயோ பார்த்து நான் வந்து பார்க்கும்போது ஒரு தயக்கத்தோடு இருந்தேன். போயிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, பேசலாமா வேணாமா அப்படின்லாம் வந்து நினச்சது உண்டுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தானே இல்லைங்களா? அதாவது அப்போ வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு, அதை அவங்க அக்செப்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம்னா 60 வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணுறப்ப, ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுறப்ப இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது வந்து இணையதளங்களில் ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்ததுங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த ஒரு கதையை உங்ககிட்ட வந்து இன்றைக்கி நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். மீண்டும் ஒரு அழகான கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜுங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.